0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: போட்டிருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மை அப்படின்னா அதை யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உண்மையை ஓப்பனா பேசுறீங்க. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்ததுக்காக சத்யா நான் பல தகவல் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் உண்மையை பேசுறது தான் சரியானதாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய உண்மைகள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய உண்மைகள் கண்டிப்பாக ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய உண்மையினால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் உண்மையை பேசி விட்டுருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை இப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவு விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ள நகரம் எது? நமது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: ஸோ சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வான் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரா இல்லை அதையும் இல்லாமல் அதே மாதிரி தான் மோடமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் மட்டும்தான் மழை வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்க மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பகுதிகள் எல்லாத்துலையுமே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. முக்கியமாக மதுரையெல்லாம் இப்போ 105 டிகிரி அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி பாரன்ஃபீட், அதாவது 40.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் பகுதிகளில் தலா 103 டிகிரி பாரன்ஃபீட், அதாவது 39.6 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மதுரை அதுக்கப்புறமா சென்னை இந்த பகுதிகள் இடத்துலையுமே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. முக்கியமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி ரெண்டு மாநிலங்களையும் சேர்த்து 12 இடங்களில் வந்துட்டு வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய். இந்த நேரத்தில் கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்குமே இன்றைக்கி விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் வளவூர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மதுப்பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மதுப்பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லனா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின் மாதிரி நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. எல்லை சாலை அமைப்பில் 899 ஆப்ரேட்டர் காலி இடங்கள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய எல்லை சாலை பாதுகாப்பு அமைப்பு, அதாவது பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் 300, ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் 261, ஆப்ரேட்டர் மிஷினரி 207, ட்ரேட்ஸ்மேன் 42, ஹிந்தி டைப்லிஸ்ட் 10, எலக்ட்ரீஷியன் 79 அப்படின்னு மொத்தமாக 899 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை, நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹50. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 4/7/2026 வர ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் கடைசி நாள். அன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா BRO.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். BRO.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ண சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஸ்ரீ சர்தர்ஷன் அவங்களுடைய நம்ம சேலத்தை பற்றின சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. ஒரு நாள் கம்மியாகுது, ஒரு நாள் அதிகமாகுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலங்களாகவே அதிகம் கம்மியாகிட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, தவிர அதிகமாகிறது கொஞ்சம் கொஞ்சம் ரேராக தான் வந்துட்டு வருது. அந்த வகையில் இன்றைக்குமே வந்துட்டு ஒரே நாளில் தங்கத்துடைய விலை பவுனுக்கு 2,240 ரூபாய் வரைக்குமே விலை சரிவடைஞ்சிருக்குது அப்படின் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி தங்கம் வெள்ளியுடைய விலையில ஏற்ற இறக்கமாக தான் வந்துட்டு காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுபடி சேலத்தில் நேற்று முன்தினம் கிராமுக்கு தங்கம் 13,230 ரூபாய், பவுனுக்கு 1,5,840 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்று கிராமுக்கு 280 ரூபாய், பவுனுக்கு 2,240 ரூபாய் அளவுக்கு சரிவடைஞ்சிருக்குது. அதனால கிராமுக்கு 12,950 ரூபாய், பவுனுக்கு 1,03,600 ரூபாய் அப்படின மாதிரி இப்போதைக்கு நம்ம சேலத்தில் தங்கத்துடைய விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் நேற்று முன்தினம் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 240 ரூபாய், கிலோவுக்கு 2.40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவடைஞ்சி கிராமுக்கு 230 ரூபாய், கிலோவுக்கு 2.30 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 2,240 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 12,950 ரூபாயாகவும் தங்கம் பவுண்டிற்கு 1,03,600 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 230 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,30,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோடைய விலை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது, அதே 6.45 காசுகளாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை இப்போ 230 ரூபாய் கிராமுக்கு, பாருக்கு 2,30,000 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு குறைஞ்சிருக்குது. இது வந்துட்டு இது கடந்த நாட்களை விட இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையுமே பவுனுக்கு 1,03,600 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இன்னும் 3,000 ரூபாய் குறைஞ்சினா 1,00,000 கீழே வந்துருச்சும் கீழே வந்துடும். பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி தாய்மாமன் தங்கமுதிர் திட்டம் வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்காக வந்துட்டு சில இலக்குகளும் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுபடி ஒரு வருஷத்துக்கு 4.20 லட்சம் குழந்தைகளுக்கு தங்கமுதிரம் வழங்கக்கூடிய வகையில் தாய்மாமன் சீர்திட்டத்தை செயல்படுத்த நிதித்துறை வந்துட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது பற்றி நிதித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஆண்டுக்கு 8 லட்சம் குழந்தைகள் வரைக்கும் பிறக்கிறாங்க. கடந்த 2025-2026 நிதியாண்டில் மட்டுமே 7.79 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இதில் அரசு மருத்துவமனைகளில் 4.15 லட்சம் குழந்தைகள் வந்துட்டு பிறந்திருக்காங்க. இதோடைய அடிப்படையில் ஆண்டுக்கு 4.15 லட்சம் முதல் 4.20 லட்சம் குழந்தைகள் வரைக்குமே அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அப்படின் மாதிரி கணிக்கப்பட்டு அதுக்கேற்ப மோதிரங்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹால்மார்க் தர முத்திரையோட கூடிய தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது அப்படின் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு புதுசாக வந்துட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து நம்ம சேலத்தில் மேட்ரோனியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, மேட்ரோனியோட நீர்மட்டம் 79.18 அடியாகவும் நீரிருப்பு 41.14 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 308 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படின்னு மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கடந்த நாட்களை விட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெறும் 308 கனஅடி மட்டும் தான் வந்துட்டு இப்போதைக்கு நீர் வரத்தாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு இப்போ 1000 கனஅடியாக இருக்குது. அதாவது எப்பயும் போல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 1000 கனஅடியாக இருக்குது. ஆனால் நீர் வரத்து ரொம்ப கம்மியாக இப்போ நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்களாம் வந்து மேட்டு தண்ணியெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு மேட்டு தண்ணியை மேக்ஸிமம் குடிக்கிறதுக்கு மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த குடம் அதுக்கப்புறமா அந்த பாத்திரங்கள் இதெல்லாத்தையும் முன்னாடி நல்லா க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக
2: சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்னை டு சேலம் பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னா, சென்னை டு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கு இல்லையா, அது நாளைக்கு செங்கல்பட்டில் இருந்து புறப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் பாதைகள் இடையே இணைப்பு ஏற்படுத்துதல், அதுக்கப்புறமா தகவமைப்பு மாற்றுதல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் நடந்துட்டு இருக்க காரணத்தினால நாளைக்கு நைட்டு 11:55 சென்னையில் கிளம்ப வேண்டிய சென்னை எழும்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் அன்னைக்கு நைட்டு 12:50 செங்கல்பட்டில் இருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழும்பூரில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின் மாதிரியும் வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு 12:50 வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து புறப்படும். சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பாது, செங்கல்பட்டுலேருந்து மட்டும்தான் புறப்படும். எழும்பூர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் சீலநாயக்கன்பட்டி சந்தியூர் மல்லூர் அம்மாபேட்டை அயோத்தியாப்பட்டினம் பொன்னம்மாபேட்டை குகை ஜங்ஷன் புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியிலே தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி நம்ம அவசரமாக கிளம்பும்போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டிலாக விட்டுட்டு போயிடுவோம், அதில் எதுவுமே விட்டு போகாமல் எதுவுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, நமது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள நகரம் எது, தமிழ்நாட்டின் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் அமைந்துள்ள கோவில் நகரம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9, 10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9, 10 பிறை 9, 10 அன்றைக்கு யார் நோன்பு நோட்கிறார்களோ, அல்லது பிறை 10, 11 யார் நோன்பு நோட்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷுராவுடைய நாளில் இந்த பிறை 10 அன்று நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்து அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகமதிகம் மோதுவது. இதுதான் இன்றைய ஆஷுரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 அன்று, இந்த ஆஷுரா நாளன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த 3 அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். அமீன். வாஹிர் தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வசஹலா ஆஷுராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்குது. பல மாவட்டங்களும் நடந்துகிட்டு தான் வந்துட்டுருக்குது. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சி வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றின விழிப்புணர்வு மேரத்தான் வந்துட்டு பல இடங்கள்லையும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுமே நடந்துகிட்ருக்குது. சென்னையில் மெரினா கடற்கரையில் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இந்த மேரத்தானை தொடங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம சேலத்திலுமே வந்து இந்த மேரத்தான் நடந்திருக்குது, இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. இது வந்து 5 கிலோமீட்டர் மேரத்தானும் நடந்துட்டு இருக்குது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற இந்த போதைப்பொருள் ஒழிப்பு ஓட்டம் வந்துட்டு சேலம் காந்தி மைதானத்தில் இருந்து இன்னைக்கு காலையில் 6:30 நடக்கிறது. 5 கிலோமீட்டர் மாரத்தானில் 14 வயதுக்கு மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசு அதிகாரிகள், என்சிசி, என்எஸ்எஸ் ஆரண இயக்கத்தினர் எல்லாருமே வந்துட்டு மக்கள் பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு பங்கேற்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக வந்துட்டு இங்கே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு 500 பேருக்கு டிஷர்ட் வழங்கப்படும், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சான்றிதழ்களுமே வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு இப்போது விழிப்புணர்வு மேரத்தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. இந்த போதைப் பொருளை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு மேரத்தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ரமணன். அவங்க வந்துட்டு கோபாலபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரமணன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் சில ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவள் இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்தது அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே.

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண்வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. முக்கியமாக ஆத்தூரை சேர்ந்த மாணவர்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட். ஆத்தூர் வடசென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இப்போது காத்திருப்பு மாணவர்கள், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கடந்த 8ஆம் தேதியிலிருந்து நடந்துட்டு வந்துட்டுருக்குது. மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே விண்ணப்பிச்சு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் அதாவது காத்திருப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அட்மிஷன்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் போயிட்டு இப்போ அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, அல்பேனியாவில் இருக்கக்கூடிய அட்மாஸ் குகைன்னு அந்த ஒரு குகைக்குள்ளார உலகத்துடைய மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன் முதல்ல 2021 கண்டுபிடிக்கப்பட்ட லேக் நியூரான் அப்படிங்கிற இந்த ஏரியோடைய அளவை ஆய்வாளர்கள் இப்போ உறுதி செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, 34,450 சதுர அடி பரப்பளவையும் 25 அடி ஆழத்தையும் கொண்டிருக்குது இந்த ஏரி. இது வந்துட்டு 2.9 லட்சம் கனஅடி கனிமங்கள் நிறைந்த 79 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமான நீர் உள்ள இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோசியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வேடிக்கையான விஷயங்கள் கொண்டு

இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இருக்கிறோம், சாயங்காலம் 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நாட்டின் கலாச்சாரம் மேம்பட உதவுவது புதுமை சிந்தனைகளா பாரம்பரிய மரபுகளா. நாட்டின் கலாச்சாரம் மேம்பட உதவுவது புதுமை சிந்தனைகளா பாரம்பரிய மரபுகளா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஆஎம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 29/6/2026 அன்னைக்கு சேலம் மாநகராட்சி மைய அலுவலக மாமன்ற கூட்ட அரங்கத்தில், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு மாண்புமிகு மாநகராட்சி மேயர் திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஆணையாளர் திரு லலித் ஆதித்ய நீலம் ஐஏஎஸ் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர 29/6/2026 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு, அதாவது வர திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்துட்டு இந்த மாமன்ற இயல்பு கூட்டம் நடக்க போகுது. யாருடைய தலைமையில் அப்படின்னா, மாண்புமிகு மாநகராட்சி மேயர் திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் நடக்க போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா, ஆணையாளர் திரு லலித் ஆதித்ய நீலம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒருத்தர்
2: உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்ட் அப்பா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே உங்கள் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், அதாவது நம்ம நம்மச்சுட்டு நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, எந்த ஒரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நம்மளுடைய நம்மச்சுட்டு நிகழ்ச்சி பார்த்தீங்க ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரமணி சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னா, நாட்டின் கலாச்சாரம் மேம்பட உதவுவது புதுமை சிந்தனையா பாரம்பரிய மரபுகளா? நாட்டின் கலாச்சாரம் மேம்பட உதவுவது புதுமை சிந்தனைகளா பாரம்பரிய மரபுகளா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்ய ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள நகரம் எது? தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள நகரம் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மதுரை மாவட்டம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதகா பாட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாதகா பாட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, தனேஷ், இம்ரான்கான், காவியா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நான் இப்போ பொருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயணிகளை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த 2 மணி நேரம் திவாகர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வார்த்தை விளையாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, பொதுவாக நீங்களும் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வார்த்தை விளையாட்டு விளையாட பொருளாக இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வார்த்தை விளையாட்டில் இப்படி விளையாண்டுருப்போம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு எழுத்துக்கள் சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி எப்படி விளையாட போகிறோன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட முதல் எழுத்துக்களை நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து நான் காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்குன்னா நா கா சா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
2: நீங்க ஒரு வாக்கியம் சொல்லுவீங்க, அதுல வர முதல் எழுத்து மட்டும் நான் தனியா சொல்லணும்.
1: ஆமாங்க, நான் விளையாடுவோமா?
2: சரிங்க.
1: இங்கே மழை பெய்தது. இங்கே மழை பெய்தது. சூப்பர். இட்லி சாப்பிட்டு கிளம்பினேன். இட்லி சாப்பிட்டு
2: கிளம்பினேன்.
1: இட்லி சாப்பிட்டு கிளம்பினேன். மரம் செடி கொடி. சூப்பர் சூப்பர் மாணிக்கம். நான் அருமையால நீங்க நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. நம்ம மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி அற்புதமா இல்லண்ணா, சூப்பர் அண்ணா. அருமை அருமை மாணிக்கம் அண்ணா, அற்புதமா இல்ல, நீங்க ரொம்ப நன்றி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கடனுடன் அருமையான பாட்டு வந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு பிடிக்காத நம்ம நேர்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு கேட்டுவாங்க. மீண்டும் பாடலுக்கு பிறகு நிறைய நேர்களோட நெஞ்சு இன்னைக்கான சூப்பரான விளையாட்டை விளையாடும் தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ச கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கிராமத்துல பல தலைமுறையா யாருமே பராமரிக்காம அதுவா அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தோப்புல விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாரித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமா அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்துல சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளரா அங்கிருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது பார்க்குறவங்க கிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த வார்த்தை விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்வேன், ஒரு வரியில் ஒரு வாக்கியம் சொல்வேன். அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேனோ அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லணும். உதாரணத்துக்கு திவாகர் வீட்டுக்கு சென்றான் அப்படின்னா தி வி சே அப்படின்னு சொல்லணும். தி வி சே எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி தான் இன்றைக்கான விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவா. சேலம் பெரும்பாலையிலிருந்து இணைப்பில் இருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா இருக்கீங்களா?
1: எழிலக்கா எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் திவா.
1: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: இன்னைக்கு நீங்க வாக்கியம் சொல்லுவீங்க, அதுல முதல்ல இருக்கிற வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்லணும் திவா.
1: ஆமா, விளையாடுவோமா? எனக்கு இட்லி பிடிக்கும். எனக்கு இட்லி பிடிக்கும். சூப்பர் அக்கா. அடுத்து காலையில் வெயில் அடித்தது. காலையில் வெயில் அடித்தது.
2: காலையில் வெயில் அடித்தது.
1: காவ்யா. சூப்பர் சூப்பர் அக்கா. சூப்பர் சூப்பர். அருமையா நீங்கக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
2: ஓகே, நன்றி. பாய்
1: பாய் பாய் அக்கா. பாய். ஸ்டீல் பிளான்லேருந்து நம்ம எழிலக்கா கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக அற்புதமாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாட்டு அச்சுவோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாக்கரேனுடன்.
3: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்க. காத்திரு, காதலோட ஒரு ரைடு.

சேலம் 9442592160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டை எப்படி இது வாக்கர் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வரி சொல்லுவேன், ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருக்கிற முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா காஇசா, ஓகேவா? அந்த வார்த்தையோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காங்க. அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் சந்தியா பேசுகிறேன்.
3: சந்தியா, எப்படி இருக்கீங்க சந்தியா?
4: நல்லா இருக்கேன்.
3: சூப்பர் சந்தியா. சாப்பிட்டாச்சா? ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஒரு வரி சொல்லுவேன். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்க சொல்லணும். எனக்கு சிகப்பு பிடிக்கும். எனக்கு சிகப்பு பிடிக்கும். ஓகே. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். சந்தியா,
4: சந்தியா இன்னொரு முறை சொல்லுங்க.
3: குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். கூலா வராது. என்னது? வியா? ஹலோ, ஹலோ. ஓகே, சந்தியா வந்தாங்க. அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே டாடா பாய் பாய் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக நீங்க சந்தியா, ரொம்ப நன்றி. மக்களே, நீங்களும் இன்றைக்கி வாகை சுடுவால இந்த வார்த்தை விளையாட்டில் விளையாடணும்னு கால் பண்ணுங்கள். 9787-7108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கரையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பரான அற்புதமான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாடை எட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: Yeah.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடி ராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அச்சுவோட சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதாவது லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல். இந்த லை லை லை லை லை அப்படிங்கிற பாடல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078, அதாவது 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கோவை எண்ணூர் கட்டுப்பள்ளி துரைசாமி பேசுகிறேன் சார்.
1: துரை அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குண்ணா.
1: சூப்பர் துரை. நாங்கள் மலையா நம்ம ஊரில் வர மாதிரி இருக்குதா? நான் வரல. ரைட் ரைட் துரை. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? நீங்க அதான் ஒரு பாக்கி சொல்லுங்க, சொல்லணும்.
1: ஆமா, நான் விளையாண்டுருவோமா?
2: சொல்லணும்.
1: நான் பேருந்தில் சென்றேன். சூப்பர் அண்ணா. காலையில் இட்லி சாப்பிட்டேன். என்னண்ணா எல்லாம் கட்சி பேர் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து, இங்கு மழை வந்தது. ஈமாவா. சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டீங்க. நான் ரொம்ப நன்றி துரையண்ணா. நம்ம கோவையிலேருந்து துரையண்ணா கால் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே பேச சொன்னால் ராகமாகவே பாடிட்டார் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக விளையாண்டிங்க. நான் ரொம்ப நன்றி அண்ணா, நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைனியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. இது வாக்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாரில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவேன். அந்த வாக்கியத்தில் இருக்க வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, பசு பால் கொடுக்கும். சூப்பர் பாட்டி, அருமையாலா நீங்க பாட்டி, ரொம்ப நன்றி. பேபி பாட்டு கிடைக்கல பாட்டி,
2: இருக்குது புது பாட்டு, மூணு பாட்டு வந்தது. அதுல ஒரு பாட்டு நான் கொஞ்சம் நினைப்பா வச்சிட்டு இருந்தேன், மறந்துட போறேன்.
1: சரி,
2: அப்படி இல்லாட்டின்னு அதை போடுங்க, கண்டுபிடிச்சு போடுவீங்க. அதுக்குள்ளயே நான் இன்னைக்கெல்லாம் ஏதாவது போட்டீங்கன்னா நான் அந்த பாட்டை உடனே ஓட் பண்றேன்.
1: சரிங்க பாட்டி.
2: அது மாதிரி அப்புறம் பழசெல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு, அந்த அழகான சிரிக்கி அந்த பாட்டு, அப்புறம் பாட்டு தலை குனிஞ்சு தலை பார்த்தா தலை கூட என் முகத்தறி தேங்கிற பாட்டு, அப்புறம் அந்த தன்னை தோல்ல மாட்டிட்டு போறான்ட்டு ஒரு ஒரு இந்த பாட்டு, அது சோதா பாட்டுல ஒண்ணு போட்டிருங்க.
1: சரி சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: தாதகாப்பட்டியிலிருந்து இருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட விளையாண்டுலாம் இந்த விளையாட்டை. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு வாக்கியம் இல்லை ஒரு வரி சொல்லுவேன், அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஒரு
1: சில ஏரியால மட்டும் இருந்திருக்கு மழையெல்லாம். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் மோடமா தான் இருக்கு, மேக மூட்டமா தான் இருக்கு.
2: சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் நாள் லீவ் எடுக்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட.
1: நானும் சொல்லிட்டு தானே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாரு.
2: சரி சரி,
1: ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? கண்டிப்பா, ரொம்ப அருமையான ஒரு விளையாட்டு, ரொம்ப சூப்பரான ஒரு விளையாட்டு இல்லையா தீபா?
1: ஆமா, விளையாண்டுருவோமா?
2: ஆமா, உங்ககிட்ட இனிமேல் இருந்து உங்ககிட்ட எல்லாரும் இப்படிதான் பேச போறாங்க.
1: சூப்பரா,
2: இப்போ இப்படி திடீர்னு வராங்க. டி ஏ இ அப்படின்னு என்ன?
1: விளையாண்டலாமா? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உணவு சூடாக இருக்கிறது. நான் ஊருக்கு சென்றேன். நான் அவகிட்ட பல முறை சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: Thank you so much Devadre. சூப்பரா மேட்டம். பை
1: பை அண்ணா, பை. காட்படியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.
3: போடா

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹர்ரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹர்ரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோக்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோக்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷுராவுடைய நாளில் இந்த பிறை 10 நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அநாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்து அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகமதிகம் மோதுவது. இதுதான் இன்றைய ஆஷுரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 இந்த ஆஷுரா நாள் அன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ, அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வஸஹலா ஆஷுராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வார்த்தை விளையாட்டு தான் இன்றைக்கி திவாகரும் கூட விளையாண்டுட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான விளையாட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் இல்லை ஒரு வரி சொல்லுவேன், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்து என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக இருக்கோம். நிறைய நேர்கள் உற்சாகமாக அற்புதமாக அசத்தெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. கால் பண்ணி விளையாண்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, நிகழ்ச்சி முடிக்கல. யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9787-7107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட இதுவாக்கர் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பாள் நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் தம்பி, நான் குரல்கள் பேசுறேன், கஸ்தூரி பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கு கஸ்தூரி அண்ணா.
7: சரிங்க தம்பி, சொல்லுங்க இன்னைக்கு விளையாட்டேன்
2: அண்ணா. விளையாண்டுருவோமா? இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்
7: தெரியுமா? நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து முதல் எழுத்துக்களை எடுத்து சொல்லணும் உங்ககிட்ட.
2: ஆமாங்க, விளையாடுவோமா?
7: விளையாடுவோம்.
2: நீங்கள் அதை பார்த்தீர்களா?
7: நீங்கள் அதை பார்த்தீங்களா?
2: சூப்பரண்ணா. பரவாயில்லை, அடுத்து.
7: பரவாயில்லை, அடுத்துங்களா?
2: ஆமா ஆமாண்ணா, ஆமா. பரவாயில்லை, அடுத்து. பரவாயில்லை, அடுத்து.
7: பரவாயில்லை, வா. தனியா சொல்றீங்களா? அது எப்படிங்க?
2: இல்ல இல்ல, பா தானே சொன்னீங்க முன்ன.
7: ஆமாங்க, முதல்ல பா.
2: சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகே, அடுத்து. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். மக்களே, நீங்களும் இந்த இதே போலவே விளையாடணும் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு குக்காணி அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 703-666-3330.
2: சோன்மெட்டா சோக்கப்பே. Ha ha ha ha ha.

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான செமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஒரு வரியில் ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்றைக்கி நம்ம விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 707 8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: உங்களுக்கான
3: முதல் வார்த்தை மழை அதிகம் பெய்கிறது. திரும்பி திரும்பி பார்க்கிறான், திரும்பி திரும்பி
4: பார்க்கிறான்.
3: உணவே மருந்து. அவ்வளவுதான். சூப்பர் ராமன், அருமையா விளையாண்டீங்க. நன்றி. ஆட்டியாமிட்ல இருந்து ராமன் கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. என்ன அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கடையனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு வரியில் வாக்கியம் சொல்லுவேன், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: எல்லாருமே
6: அருமையா இருக்கும் அக்கா.
7: ரொம்ப ரொம்ப எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு
6: கண்டிப்பா கேட்டேன்னு
7: சொல்றேன்
6: அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா? உங்களுக்கான முதல் வாக்கியம், சமையல் மிகவும் அருமையாக இருந்தது. சொல்லுங்க. ஓகே, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீர்களா? ஓகே அக்கா, சூப்பரா. இன்னைக்கு ரொம்ப நன்றி அக்கா.
7: நன்றிங்க தீவாக. நிகழ்ச்சி அருமையா போறது. உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேன்மேலும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
6: நன்றி, நன்றி அக்கா, நன்றி.
7: நன்றிங்க தீவாக.
6: மேட்டூர் வட்டம் மாயமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சொல்வா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாங்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டை கடைசி நேரம் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காரு. அவர் கூட விளையாண்டு இன்றைக்கி நிகழ்ச்சி முடிச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் ஜிவாகர். நேற்று பழைய சேர்ந்த நாகராஜன்
2: அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ஜிவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கண்ணா. உங்கள் கையை குடுங்கள். என்னை தனியாக விடுங்கள். இதன் நோக்கம் என்ன? சூப்பர் சூப்பர் நாகராஜன் அண்ணா, அருமையால இன்னைக்கு. நன்றி. மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டு சூப்பரா நிகழ்ச்சி முடிச்சா ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. அண்ணன் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக அற்புதமாக அசத்தலாக விளையாண்டிய கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாநில விலங்கின் இன்றைய நிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உரிய தனி சிறப்பான விலங்கு நீலகிரி வரையாடுங்க. வரை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு வந்து பாறை அப்படின்ற பொருள் இருக்கு. செங்குத்தான பாறை பகுதிகளில் இது வந்து வாழ்றதுனால வரையாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. உலக அளவுல அறியக்கூடிய 3 வகை வரையாடுகள்ல தென்னிந்தியாவில் காணக்கூடிய ஒரே இனம் இதுதாங்க. தமிழகத்துல மாநில விலங்கான இது கடல் மட்டத்தில இருந்து 300 to 2600 meters உயரத்துல வாழுது. இதனுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும் போது பொதுவா பெட்டையாடுகளும் குட்டிகளும் சேர்ந்த கூட்டமா வரையாடுகள் வாழுது. வயது முதிர்ந்த கிடாய்கள் பெரும்பாலுமே தனித்தோ இல்லனா சிறு குழுக்களாகவோ காணப்படுது. கிடாய்கள் உருவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசாவும் நீளமான கொம்புகளோடையும் இருக்கு. இது மழை காலத்தை மையமா கொண்டு இனப்பெருக்கம் செஞ்சாலுமே குட்டிகள் இறந்து போயிடுச்சு அப்படின்னா ஆண்டோட எந்த நேரத்திலயும் திரும்பவும் இனப்பெருக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா 6 கர்ப்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு குட்டியை ஈனும். கிடாய் ஆடுகள் 100 எடை, பெட்டையாடுகள் 50 எடை வரைக்கும் வளரக்கூடியது. இயற்கை சூழல்ல இதோட ஆயுள் காலம் சராசரியா 3.5 மட்டும்தாங்க. இருந்தாலுமே அதிகப்படியா 9 வரைக்கும் வாழ்றது இருக்கு. சிறுத்தைகள், புலிகள், சென்னாய்கள் இத வந்து வேட்டையாடி சாப்பிடுது. சோலை புல்வெளிகள், வரையாடு வாழக்கூடிய முக்கியமான சோலை புல்வெளி உயிர் சூழல் தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மிகவும் முக்கியமான அச்சுறுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் தொகுதிகள்ல ஒன்னு சொல்லலாம். இந்த இடங்களை தென்னிந்தியாவுல பல முக்கிய ஆறுகளுக்கும் நீர் ஆதாரமா விளங்குது. சோலை புல்வெளிகள் மழை நீரை சேமிச்சு மெதுவா வெளியேற்றி ஊற்று ஆறுகளோட நீடித்த ஓட்டத்தை உறுதி செய்யுது. ஆனா காலனி ஆட்சி காலத்துல இந்த புல்வெளிகள் பயனற்ற நிலங்களா தவறா கருதப்பட்டாலுமே தேயிலை தோட்டங்களாகவும் அயல் மரங்கள் ஓரின மர வளர்ப்பு காடுகளாகவும் மாற்றப்படுது. ஆய்வுகளின்படி இயற்கை காடுகளை விட ஓரின மர வளர்ப்பு காடுகளோட 8% அதிக நீராவி இழப்பு ஏற்படுது. இதனால உயிர் பன்மை இழப்பு, நீராதார பாதிப்பு, வரையாட்டோட வாழ்விடம் சுருங்கிறது போன்ற பிரச்சனைகள் உருவாகுது. சரிங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது வரையாடுகள் வாழக்கூடிய மலை புல்வெளிகள் நீரோட முக்கிய ஆதாரங்கள்னு சொல்லலாம். இந்த விலங்குகளை பாதுகாக்கிறது தமிழ்நாட்டின் நதிகளின் தாய்மடியா விளங்கக்கூடிய புல்வெளிகள் மற்றும் இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, இத பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு நீலகிரி வரையாடு திட்டம் போன்ற பிரத்யேக திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. சரிங்க, வரையாடு பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையை.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333. சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோட்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோட்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷுராவுடைய நாளில், இந்த பிறை 10 அன்று நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்து அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகமதிகம் மோதுவது. இதுதான் இன்றைய ஆஷுரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை பத்தன்று, இந்த ஆஷுரா நாளன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். அமீன். வாஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வஸஹலா ஆஷுராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமைச் செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மானாவாரி நிலமா இருந்தா கூட கொஞ்சம் தண்ணி நம்ம கொடுத்து நிலக்கடலை சாகுபடி பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்குங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வந்து சொல்ல போறாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: என்னால டிஎம்இ 14 வந்து 1000-1100 கிலோ கிடைக்கக்கூடியது. இல்லங்க, நான் கொஞ்சம் தண்ணி கொடுத்து நல்ல சத்துக்கள் கொடுத்து தெளிவா கொண்டுட்டு வருவேன். இப்ப மானாவாரியா இருந்தா கூட என்னால தரைவழி தண்ணி கொடுக்க முடியாட்டியும் தெளிப்புல நல்லா தெளிச்சுக்க முடியும், ஸ்ப்ரேயர்ல தெளிச்சுக்க முடியும். அதுல அது வழியா நான் சத்துக்களை நல்லா கொடுத்து கொண்டு வந்துருவேன் அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டா, உதாரணத்துக்கு இந்த ஆந்திர வகை கடலை கிர்னார் 5 அல்லது கதிரி லப்பாட்சி 18-12 இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு 1500 கிலோ சர்வசாதாரண ஒரு ஏக்கருக்கு ஓடோட கிடைக்கக்கூடிய வகை கடலை அப்படின்னா, அந்த கடலைக்கு நமக்கு 120 நாள் பயிர்னா 12-10 நாளுக்கு 12 தடவை நம்ம தெளிச்சுக்கலாம், அல்லது 11 தடவை தெளிக்கலாம், அல்லது 10 தடவையாவது தெளிச்சு சத்துக்களை கொடுத்தோம். மிச்ச நேரத்துல தரைவெளியில எப்ப மழை பெய்தோ, மழை பெய்யற நேரத்துல என்னென்ன இடுபொருள்கள் நம்மளால கொடுக்க முடியுமோ மண்ணில் அதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டோம்னா, நம்ம வியாபாரி உடைக்கிறப்ப டப்புன்னு சத்தத்தோட உள்ள இருக்க கதிர் வந்து உள்ள நிறைஞ்சு நிற்கக்கூடிய வகையிலான கடலைய நம்மளால எடுக்க முடியும். அப்படி எடுத்தோம்னா கண்டிப்பா, உதாரணத்துக்கு ஆந்திர கடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 70 ரூபா ரேட்டு போகுது அப்படின்னா 1400 கிலோ கிடைச்சா 98,000 ரூபாய் நமக்கு விற்பனை ஆகும். இப்ப தமிழ்நாட்டு ரகம் டிஎம்பி 14 போடுறீங்க, 1000 கிலோ வருது அப்படின்னா அது 70 ரூபா போட்டீங்கன்னா 70,000 ரூபாய் கிடைக்கும். இப்ப நமக்கு உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்தா உழவுக்கு வந்து ஒரு 3500 ரூபாய், விதை வந்து ஒரு 10,000 ரூபாய், நடுறதுக்கு ஒரு 2500 ரூபாய், நம்மளுடைய இடுபொருள்கள் ஒரு 4,000 ரூபாய், அதுக்கப்புறம் தெளிப்பு அப்படிங்கறதுல ஒரு 2,000, களை எடுக்கிறது ஒரு 2,000, நம்ம அறுவடை செய்யறது ஒரு 3,500 அப்படி கணக்கு வச்சு பார்த்தோம்னா உத்தேசமா 27,000 ரூபாய் நமக்கு செலவு வந்ததுன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு வகை கடலையில இருந்து 40,000 ரூபாய் லாபம் பார்க்கலாம் 3 மாசத்துல. அதே இது வந்து ஆந்திர வகை கடலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா மானாவாரியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரையிலும் நல்ல உழுதுகிட்டோம்னாலே ஜெயிச்சிடலாங்க.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தோராயமா எவ்வளவு நிலக்கடலை சாகுபடிக்கு செலவு ஆகுது, எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். இது நிலக்கடலை சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நட்சத்திரம்டா, அதனாலதான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: சந்திரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவாவே விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாபம் அப்படின்றது ஒரு நேரம் அதிகமா இருக்கும், ஒரு நேரம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும். அதே மாதிரி தாங்க வாழை சாகுபடியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மழைக்காலமோ இல்லைன்னா வந்து காத்து காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாழை எல்லாம் வந்து சாஞ்சு போயிரும். அப்ப வந்து எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றதை கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதெல்லாம் நம்ம ஒரு சேல்ஸ் வந்துங்க, ஒவ்வொரு டைம் ஒரு 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருந்தா ஒரு நார்மலா வித்தா பரவாயில்ல. ஒரு டைம் 200 ரூபாய்க்கு வருது, ஒரு டைம் 500 ரூபாய்க்கு வருது. அது வந்து ஒரு நிர்ணயம் பண்ணனாங்கன்னு வச்சுக்காங்க, கவர்மெண்ட் எடுத்துக்குது இல்ல நம்மளுக்கு கூடுதலான வருமானம் பண்ணணும்னா அது வந்து வியாபார சேல்ஸோட இதுதாங்க. இங்க உழவர் சந்தைக்கு வர்றதுனால ஒரு 100 ரூபா நம்மளுக்கு கூடுதலா வருங்க. இப்ப அதே வெளியில இப்ப தோட்டம் ஒரு 4000 மரம் 3000 மரம் போட்டிருக்கும் போது நம்ம வந்து அதை இங்க கொண்டுட்டு வந்து விற்கவும் முடியாது, அவ்வளவு பொருள் அங்க விற்க முடியாது. அப்ப வந்து கொஞ்சம் கூடுதல் விலை கம்மியா தான் போகுது. ஒரு நார்மல் விலை நிர்ணயம் இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு தார் ஒரு 300 ரூபா ஒரு 400 ரூபான்னு ஒரு நிர்ணயம் பண்ணனா நல்லா இருக்கும். அது ஒரு கூடுதலான இது எல்லா அரசாங்கத்தோட விவசாயிக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் ஒரு கவர்மெண்ட் பார்த்து பண்ணணும். இது கீழே வரக்கூடாது. இப்ப தக்காளியே இருக்குது வைக்கிறேன்னு வைங்க, அது 2 ரூபாய்க்கு வருது, ஒரு 30 ரூபாய்க்கு போகுது. அது எப்படி போகுதுன்னா அந்த டைம்ல வந்து நம்ப லாஸ் ஆகிற கண்டிஷன், ஒரு விலை குறையும் போது லாஸ் ஆகிற கண்டிஷன் வந்து சீசன் டைம்ல அந்த தை மாசி பங்குனி அவ்வளவுதாங்க. அதுல வந்து கூடுதலான கோயில் விசேஷம் அந்த முகூர்த்தங்கள் இது மாதிரி வர்றதுனால கூடுதலா விக்குங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஐயப்பன் கோயில் சீசனு அது மாதிரி ஒரு இது மாதிரி கோயில் பண்டிகை டைம் கூடுதலா வருங்க. அது மாதிரி நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து விலை கம்மியான பொருள் இங்க கிடைக்குது, அதுதான் மெயின் காரணம். எல்லா வெளி ரேட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 30 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்க வந்து அது மாதிரி ஒரு 10 ரூபான்னா ஒரு அடுத்த நாள் 11 ரூபா இருக்கும் இல்ல 9 ரூபா இருக்கும். இந்த ரேஞ்சு தான் போய்கிட்டு இருக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப உழவர் சந்தைகள்ல விலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வெளி மார்க்கெட்ல விக்கிறதுக்கும் அதே மாதிரி உழவர் சந்தைகள்ல காய்கறிகள் ஆகட்டும் அதே மாதிரி பழங்கள் ஆகட்டும் விக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம் நீ ஏண்டா

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரிய கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலிங்கம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நடவு செய்யக்கூடிய முறை, நீர் பாசனம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வழிமுறைகள்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அடுத்து நடவு செய்யும் முறையை பார்க்கலாம். தயார் செய்த நடவு வயலில் 1 மீட்டர் இடைவெளியில 1 கன அடி அளவுல சிறு குழிகளை எடுத்துக்கணும். நன்கு ஒட்டு பிடித்த ஒட்டு கத்திரி கன்றுகளை இக்குழிகளை நட வேண்டும். ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல நடலாம். தண்ணீர் வசதி இருந்ததுனால் வருடம் முழுவதும் நடலாம். அடுத்து நீர் பாசனம். ஒட்டு செடியை நடவு செய்த உடனே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின்னர் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் மூலமாக நீர் பாய்ச்சீங்க அப்படின்னா தினமும் கொடுக்க வேண்டும். அடுத்து களை நிர்வாகம். ஒட்டு செடியை நடுவதற்கு முன் களைக்குழி இடுவதல் அவசியம். களைகள் முளைக்கும் முன் அவற்றை கட்டுப்படுத்த ஃப்ளூ குளோராலின் அப்படிங்கிற களைக்குள்ளினை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் 500 லிட்டர் தண்ணீர்ல கலந்து ஒரே சீரா தெளிக்கணும். பிறகு ஒட்டு கத்திரி செடி நட்டவுடன் மெதுவாக வரும் களைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும். அடுத்து நீர் வழியாக உரமிடுதல். ஒட்டு கத்திரிக்கு 1 ஹெக்டருக்கு 200 கிலோ தலைச்சத்து, 37.5 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்து நடவு செய்த நாளிலிருந்து ஒவ்வொரு 3 நாட்கள் இடைவெளியிலும் சொட்டுநீர் வழியாக பிரித்து கொடுக்க வேண்டும். கடைசி அறுவடை வரை கொடுக்க வேண்டும். அடுத்து தாங்கு குச்சிகள் நடுதல். ஒட்டு செடியை தோட்டத்தில் நட்ட பிறகு தாங்கு குச்சி கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். இதனால் செடிகள் நேராகவும் காற்றினில் தாயாமலும் இருக்கும். அடுத்து தாவர கன்று எடுத்தல். இப்போ ஒட்டு கட்டிய செடியில் ஒட்டு பகுதியின் கீழே உள்ள சுண்டக்காய் செடியிலிருந்து தாவர கன்றுகள் முளைத்து வரும். அதை ஒவ்வொரு 10 நாட்கள் இடைவெளியில் நீக்க வேண்டும். அப்படி நீக்க இது மேல தண்டு மூலத்தோட போட்டி போட்டுக்கிட்டு சத்தை உறிஞ்சிக்கொள்ளும். அதனால நீக்கிவிட வேண்டும். அடுத்து அறுவடை. நடவு செய்த 65 நாள்ல வந்து சீரான அறுவடை ஆரம்பிக்கும். காய்கள் பிஞ்சா இருக்கும் போது விதைகள் முட்பதற்கு முன்பு அறுவடை செய்யணும். கத்திரிக்காய்களை சுமார் 3 முதல் 4 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம். ஒரு செடிக்கு சுமார் 7 கிலோ வரை 6 மாதங்கள்ல கிடைக்கும்.
0: விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீன் கழிவுல இருந்து செல்வம் அப்படின்னா நம்ம முடிதாங்க. ஆமாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவக்கூடிய பதட்டமான சூழல்னால உலக அளவுல உர விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரசாயன உரங்களோட விலை விண்ணை தொட்டு நிற்குது அப்படின்னு சொல்லலாம். உர தட்டுப்பாட்டால நம்மளுடைய நாட்டு விவசாயிகள் கவலையில ஆழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆய்வு நிறுவனத்துல விஞ்ஞானிகள் ஒரு புதிய வழிகாட்டி காட்டியிருக்காங்க. சந்தைகள்ல வீணாக கூடிய மீன் கழிவுகளை கொண்டு மண்ணுக்கும் பயிருக்கும் நன்மை விளைவிக்க கூடிய ரெண்டு உயிர் உரங்களை கண்டறிஞ்சிருக்காங்க. கழிவுல விளைஞ்ச உரம் அப்படின்னு சொல்லும் போது, இந்தியாவுல ஆண்டுதோறும் சுமார் 195 லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுது. அதனால 60 லட்சம் டன் மீன் கழிவுகள் உற்பத்தியாகி சுற்றுப்புறத்தை சீரழிக்குது. இந்த கழிவுகள்ல சிபா பிளாங்டன் பிளஸ் மற்றும் சிபா ஹார்டி பிளஸ் ஆகிய இரு வகை ஊட்டச்சத்து உயிரி உரங்களை முற்றிலுமா இயற்கை முறையில சிபா விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. இதன் மூலமா வருஷத்துக்கு 48 லட்சம் டன் பிளாங்டன் பிளஸ் மற்றும் 3 லட்சம் டன் ஹார்டி பிளஸ் உரங்களை உற்பத்தி செஞ்சு நம்மளோட மண்ணின் வளங்களை மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. மீன் இறால் வளர்ப்புல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒடிசா உள்ளிட்ட கடலோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மீன் மற்றும் இறால் பண்ணைகள்ல இந்த பிளாங்டன் பிளஸ் பயன்படுத்தி நேரடி சோதனை செய்யப்பட்டிருக்கு. அங்க நல்ல முடிவுகள் கிடைச்சிருக்கு. மீன் மற்றும் இறால்கள்ல உற்பத்தி திறன் பன்மடங்கு உயர்ந்ததோட குஞ்சிகளின் உயிர் பிழைப்பு விகிதம் 15% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக செயற்கை தீவன தேவை 20%-50% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆய்வு நிறுவன இயக்குனர் குல்தீப் கே லால் தெரிவிச்சிருக்காரு. நெல் மற்றும் காய்கறிகள்ல மீன் வளர்ப்பு மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள்லயும் இந்த உயிர் உரங்கள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. நெல் மற்றும் பல்வேறு காய்கறி பயிர்கள்ல தெளிக்கப்பட்டப்ப பயிர்கள் செழிச்சு வளர்ந்து நல்ல மகசூல கொடுத்திருக்கு. ரசாயன உரங்களோட பயன்பாட்டை பெரும் அளவுல குறைச்சி மண்ணோட இயல்பான ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க இந்த தொழில்நுட்பம் பெருசும் உதவியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை விஞ்ஞானி குறிப்பிட்டிருக்காரு. உர உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகளுக்கும் மீனவ சுய உதவி குழுக்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்க்கிற வகையில இதற்கான பிரத்யேக பயிற்சிகளை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆய்வு நிறுவனம் வழங்கி வருது. விஞ்ஞானிகளின் நேரடி வழிகாட்டுதலில் சென்னை காசிமேடு பகுதியில கெனிட்ராஜ் இந்த மீன் கழிவு உயிர் உரங்களை தயாரிச்சு விநியோகம் செஞ்சு வராரு. இதுல மேலும் நம்மளுக்கு தகவல் எதுவும் வேணும் அப்படின்னா 9940252830 அப்படின்ற எண்ணில விவசாயிகள் நேரடியா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. என்னங்க, மீன் கழிவுல இருந்து எப்படி செல்வம் பெறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு சுரேஷ்குமார் அவர்கள் தான். அவர் வந்து RSK நீட் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான். அவரோட இந்த பயணம் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து இந்த அகாடமியை வந்து ஆரம்பிச்சாரு, அது மூலியமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி பயன்கள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க சார்.
2: நான் ஆர் சுரேஷ்குமார், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் RSK நீட் அகாடமி. நான் நிறைய காலேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நிறைய பேரு வெவ்வேறு காலேஜஸ்ல ப்ரொஃபஸாவும் இருக்காங்க. எங்கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து MBBS டாக்டர்ஸாவும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் சார். சார், இப்போ சேலம்ல வந்து நிறைய துறைகள் இருக்கும் போது நீங்க இந்த நீட் பயிற்சி துறையை தேர்ந்தெடுக்க என்ன ரீசன் சார்?
2: 2016 நீட் கம்பல்சரி கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே நீட்டை பார்த்து ரொம்ப பயப்பட்டாங்க. நிறைய அதாவது டாக்டர் பேரண்ட்ஸா இருக்கவங்க வந்து என்னன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா கோச்சிங்க்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. கம்பல்சரி நீட் எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, எழுதிதான் ஆகணும், எழுதலாதான் மெடிக்கல் சீட்டுகள் வந்துருச்சு. ஆனா வந்து என்னன்னா கோச்சிங் கொடுக்கும் போது என்ன, எல்லோருமே நார்த் இந்தியன் ஃபேக்கல்டிஸ், அதர் ஸ்டேட் ஃபேக்கல்டிஸா இருக்காங்க. மதர் டங்கை டீச் பண்றதுக்கான கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு சேலத்துல இல்லாம இருக்கீங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டதுனால நாங்க வந்து 2016 பைலிங்குவல்ல போத் அதாவது NCERT வந்து டீச் பண்றோம் வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸோட அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அளவு தமிழ்நாடு RSK நீட் அகாடமியில படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எல்லா மெடிக்கல் காலேஜஸையும் MBBS பண்ணிட்டு இருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது மாணவர்களுக்காகவே இந்த அகாடமி ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுரேஷ்குமார் சார் அவங்களோட இந்த RSK நீட் அகாடமி மூலியமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது மூலியமா அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் எஞ்சு கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுரேஷ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட RSK நீட் அகாடமில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்க நீட் அகாடமில வந்து என்னென்ன மாதிரி கோச்சிங் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க சார்?
4: நாங்க இன்ஸ்டியூட் 2013 ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் நாங்க கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இந்த 2016 நீட் எக்ஸாமினேஷன் வரும்போது அதுக்கான நீட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது எங்களால மத்த கோச்சிங்கான இன்ஸ்டியூட் நிறைய பேர் இருந்தாங்க. நீட்டுக்கு அந்த டைம்ல ரொம்ப கம்மியா இருந்ததுனால நாங்க நீட் போகஸ்டா நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப எக்ஸ்க்ளூசிவா நீட் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம CPC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்தா ஒரு சப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி CBSE நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்துடுறாங்க. ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி வெளியில வருவாங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய பேர் பாஸ் ஆயிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்பீடா வருவாங்க. ஆனா அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிற மாதிரி CBSE சப்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நீட் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீட் கோச்சிங்கும் சப்போர்ட் பண்றோம்.
3: ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீட் கோச்சிங் சென்டர் வந்து நிறைய இடத்துல இருக்கு சார். இப்போ வந்து அது ரொம்ப அதிகமாவே இருக்கு. மத்த கோச்சிங் சென்டருக்கும் உங்களோட அகாடமிக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு?
4: நாங்க ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் பண்றோங்க. நாங்க நீட் 1 இயர் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்றாங்க. ஆஃப்டர் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயர் எங்ககிட்ட ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ரெசிடென்சியல் கேம்பஸ் வச்சிருக்கோம். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வந்து இங்க ஸ்டே பண்ணி படிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கான என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் நம்ம கொடுத்துறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு படிச்ச ஃபீலிங்கே இருக்கிறதுல நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாங்க சஜஸ்ட் பண்றது CBSE NCERT புக்ஸ் மட்டுமே அவங்க படிக்கணும். ஒண்ணு இன்னொன்னு, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா டேப்லெட் கொடுத்துறோங்க. அந்த டேப்லெட்ல வந்து பார்த்தோம்னா 50,000 ஸ்டடி மெட்டீரியலை எம்பெட் பண்ணி கொடுத்துறோம். இன்னொன்னு, இந்த நீட் சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ். பயாலஜி இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து நீட் படிக்கிறதுக்கு வராங்க. கெமிஸ்ட்ரி எல்லாமே ஓரளவுக்கு தியரட்டிக்கலா இருக்கும். ஆனா இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்னாலதான் இவங்க வந்து ரொம்ப டஃபா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நாங்க ஒரு ஷார்ட்கட் கோர்ஸ் அப்படிங்கறது கொடுக்குறோம். அந்த ஷார்ட்கட் கோர்ஸ் வந்து என்னன்னா அந்த டேப்லெட்ல எம்பெட் பண்ணி கொடுத்துறாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம டேப்லெட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த புக்கான பேர்டன் குறையுது. எல்லா மெட்டீரியல்ஸும் நமக்கு டேப்லெட்லயே வந்துருது. டெஸ்ட் கண்டக்ட் பண்றது எல்லாமே நம்ம டேப்லெட்ல பண்ணும்போது அவங்க எந்த ஏரியால வீக்கா இருக்காங்க, எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இன்னொரு நீட் 2027 வந்து பார்த்தோம்னா CBT மோடு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்ப டேப்லெட்ல கொடுக்கும் போது டைம் மேனேஜ்மெண்ட், இந்த வீக் ஏரியா எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது, இது எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. அதனால கம்பேர்ட் டு அதர்ஸ் நம்ம டெக்னிக்கலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்றோம். இண்டிவிஜுவல் மென்டரிங் கொடுக்குறோம். அதனால அவங்களுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு.
3: சூப்பர் சூப்பர் சார். அதாவது மாணவர்களுக்காக வந்து இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திரு சுரேஷ்குமார் சார் அவங்களோட அகாடமியில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, மத்த அகாடமி விட அவங்க வந்து எந்த அளவுக்கு முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுரேஷ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட RSK நீட் அகாடமில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அதுல வந்து இன்னும் வந்து மாணவர்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஃபினான்ஷியலான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி எப்படி தொடர்ந்து இவ்வளவு தூரம் பயணிக்கிறீங்க சார்?
4: நம்ம ஃபினான்ஷியலா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாங்க, ஆனா நம்ம என்னோட மோட்டிவ் வந்து என்னன்னா ஒரு பெரிய விஷயங்கள தான் நாங்க இது பண்ணணும். அதனால வந்துன்னா அந்தந்த மொமெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் எங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்னு, நம்மளால முடியும்னு நினைச்சாதான் அந்த ஒரு விஷயத்தையே பண்ண முடியும். அதே மாதிரி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இத்தனை லட்சம் பேர் கம்பீட் பண்றாங்க, நம்மளால செலக்ட் ஆக முடியுமாங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அவங்க வந்துன்னா யாருதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்களோ அவங்க செலக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து என்னன்னா எங்களோட ட்ரீம் வந்து என்னன்னா ஈவன் ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல கவர்மெண்ட் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டோம். இப்ப இந்த பெரிய விஷயம் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எங்களால ஈஸியா கிராஸ் பண்ண முடியுது. இன்னொன்னு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சக்சஸ் ஆகி ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப

0: நினைப்பாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்?
1: நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன படிக்கணும்னா, சிபிஎஸ்இ புக் கம்ப்ளீட் டோட்டலா 11th அண்ட் 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டோட்டலா 10 புக்ஸ் வருங்க. அந்த 10 புக்ல இருந்துதான் எல்லா கொஸ்டின்ஸுமே வருது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்கன்னா, பயாலஜி மட்டும்தான் என்சிஆர்டி புக்ல இருந்து படிக்கிறாங்க. ஆனா இவன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா என்சிஆர்டி புக்ல இருந்து தான் வருது. நீங்க என்சிஆர்டின உடனே பயப்பட தேவையில்லை. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் என்சிஆர்டி புக்ல இருக்கு. அப்ப என்சிஆர்டி விட அதிகமான கண்டென்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அதை விட கம்மியா இருக்கக்கூடிய கண்டென்ட் கூடிய சேம் கண்டென்ட் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸ் பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அதனால அந்த பயப்பட தேவையில்லை. பயப்படாம அந்த என்சிஆர்டி புக்ஸ் ஃபாலோ பண்ணாங்கனாவே அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா என்சிஆர்டி புக்ஸ் தான் பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாம் நீட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
0: ஓகே ஓகே சூப்பர் சார். சார் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த எக்ஸாம்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸோ இல்லை நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அது வந்து உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இது வந்து அது ஒரு தவறான தான். என்ன அப்படின்னா, யாரும் பயப்பட தேவையில்லை. ஒரு கன்சிஸ்டண்டா இதுக்கு வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்மார்ட்டா அதே மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு ப்ராசஸ் செய்யும் போது இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 11th 12th படிக்கும் போது நிறைய பேர் நீட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆஃப்டர் 12th ஒரு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது சக்சஸ் ரேட் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க எய்ம் பண்றது என்ன, ஒரு பிக்கர் அச்சீவ்மெண்ட். அந்த மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கும் போது எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் செலவாகுது. ஆனா அதை வந்து என்ன, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கும் போது நம்ம ஃப்ரீயா படிக்கிறோம். அதுக்காக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகக்கூடிய ஒரு கோர்ஸுக்கு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதை ஃப்ரீயா நம்ம படிக்கலாங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு கன்சிஸ்டண்டா நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் டேபிள் அலாட் பண்ணி நம்ம வந்து இந்த டைமிங்ல இந்த சப்ஜெக்ட் படிக்கணுங்கிற மாதிரி த்ரீ ஈக்குவல் சப்ஜெக்ட்ஸும் டைமிங் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வந்து நல்ல சக்சஸ் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே சார். அதாவது மாணவர்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுரேஷ்குமார் சார் அவங்களோட RSK நீட் அகாடமியில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது மூலியமா மாணவர்களுக்கு எவ்வளவு பயங்கள் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுரேஷ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட RSK நீட் அகாடமில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கு, அது இல்லாம நீங்க அகாடமியும் பாக்குறீங்க, ரெண்டுத்தையுமே எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்?
2: என் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நான் வந்து என்ன நீட்காக போகும்போது அதிகமான டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்களோட சக்சஸ்க்காகவும் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு எங்க ஃபேமிலியில வந்து என்ன எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதனால எங்களோட சக்சஸ் வந்து என்னோட சக்சஸ் சொல்ல எங்க ஃபேமிலியோட சக்சஸ் அப்படிங்கறதுனால நாங்க ஒரு டீமா தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இண்டிவிஜுவலா பண்ணல, என் பேக் போன் என் மிஸ்டர் மாலதி, அதே மாதிரி என் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஹர்ஷிதா வந்து ஜெயஹர்ஷினி, இவங்களோட சப்போர்ட்ல தான் என்னால இதை பண்ண முடியுது. அது இல்லாம என்னோட நிறைய வெல் விஷஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் நான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுதுங்க. நீட்டுக்கு போகும்போது எங்களுக்கான ஃபேமிலி டைம் குறைஞ்சாலும் அதை வந்து என்ன அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க.

0: ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அடுத்தது வந்து நீட் அகாடமி மூலமா எவ்வளவு மாணவர்கள் வந்து அவங்க என்னவா ஆகணும்னு நினைச்சு ஆயிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சார், இது வரைக்கும் எவ்வளவு பேர் போயிருக்காங்க? அந்த மாதிரி
1: ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இப்ப எங்க மூலமா அவங்களோட நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சு வராங்களோ அதை அடையறதுக்கான வழி வந்ததுன்னா நாங்க சொல்றோம். இப்ப நீட் அப்படின்னா ஜஸ்ட் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ், இப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் நீட் அப்படிங்கறது கம்பல்சரி சொல்லிட்டாங்க. இப்பதான் நீட் இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஜேஇக்கும் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோம்னா ஐஐடிஸ்ல படிச்சுட்டு இப்ப நல்ல ஜாப்ல இருக்காங்க. இப்ப இதுக்கு எல்லாமே வந்தோம்னா அவங்களோட டிசிப்ளின்டு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இன்னொன்னு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு மென்டர்ஷிப், நாங்க என்ன மென்டர்ஷிப் கொடுத்தாலும் நாங்க சொல்றது கேட்டு ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா, அதுதான் அவங்களோட சக்சஸ் காரணம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எங்க மூலமா இப்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர் சார். சார் அடுத்தது வந்து இந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வந்து படிச்சு சக்சஸ்ஃபுல்லா இப்ப இருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார்?
1: ரீசெண்டா ஒரு கேண்டிடேட்டுங்க, அவர் வந்து பார்த்தோம்னா காடையாம்பட்டியில விவேகானந்தாங்கிற ஒரு ஸ்கூல்ல படித்த கேண்டிடேட்டு. லெவன்த் டுவெல்த் ரெண்டுமே படிக்கும்போது அவருக்கு எந்த ஒரு நீட் கோச்சிங் எதுவுமே கிடையாது. வெறும் ஜஸ்ட் 45 days தான் அவர் வந்து எங்ககிட்ட படித்தாரு. அவங்க அப்பா வந்து அந்த தம்பிக்கு ஸ்ரீசரன்ங்கிற கேண்டிடேட்டு, அவர் கூட்டிட்டு இங்கே எல்லா இன்ஸ்டியூட் கூட்டிட்டு போறாரு. ஆனால் அந்த தம்பிக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை. ஃபைனலாக எங்கிட்ட பார்த்து படித்தா இங்கே தான் படிப்பேன்ட்டு வந்தாரு. ஜஸ்ட் 45 days தான் இப்போ சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜில் 3rd year எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காருங்க.
0: சூப்பர் சூப்பர் சார். அதாவது இவ்வளோ ஷார்ட்டான டைம்லயே வந்து நீங்க கோச்சிங் கொடுத்தா அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுரேஷ்குமார் சார் அவங்களோட இந்த RSK நீட் அகாடமி மூலமா எவ்வளவு மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சுரேஷ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட RSC நீட் அகாடமில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது மூலயமா எவ்வளவு மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, இன்னும் அவங்க என்னென்னலாம் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த உங்களோட பயணம் மூலயமா நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க, உங்களை வந்து சக்சஸ்ஃபுல்லான இடத்துக்கு அனுப்பியிருப்பீங்க, அது மூலயமா நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க சார்?
4: நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்ததுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க கத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட லேர்னிங்கிறது என்ன, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம அவங்க வந்துனே எங்ககிட்ட கத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா நாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, ஒவ்வொருத்தருக்கான ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம்.
3: ஓகே ஓகே சார். சார், அடுத்தது உங்களோட RSK நீட் அகாடமியோட நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும், உங்களோட ஃபியூச்சர் பிளான் வந்து என்னவா இருக்கும் சார்?
4: இப்போ நாங்க வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கோம், RSK நீட் அகாடமி யூடியூப் சேனல் இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் வந்தா ஃபாலோ பண்ணி ஃப்ரீ, அதாவது பே பண்ணி படிக்க முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தனா நம்ம ஃப்ரீ கோச்சிங்கா யூடியூப்ல நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேரால பேயிங் கெப்பாசிட்டி இருக்காது, அதே மாதிரி ரெசிடென்சியல் கேம்பஸ்ல வந்து படிக்க முடியாது, அதை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் நாங்க பண்ணலான் இருக்கோங்க. அது வந்து பார்த்தோம்னா 11th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம்ல போர்டு சிலபஸோட பேரலா இந்த நீட் சிலபஸையும் நம்ம கொண்டு வந்துடுற மாதிரி. அதே மாதிரி 1 இயர் ரிப்பீட்டர்ஸ்க்கும் வந்து என்னன்னா இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கும் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கான ஆப் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அது கூடிய சீக்கிரம் நம்ம இது வந்து நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஓவர்சீஸ் கேண்டிடேட்ஸும், அதாவது பைலிங்குவல்ல தமிழ்ல டீச் பண்ணும்போது அவங்களுக்கு புரியுது இல்லைங்களா, அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் இந்த மேக்ஸிமம் UAE ல இருந்து வராங்க. அதே மாதிரி வந்தோம்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் வந்தா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோருமே வந்தோம்னா நம்ம நீட் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி ஆன்லைன் கோர்ஸை சக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா வந்து என்ன பண்ணுவோம்னா ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம், மினிமம் பேமெண்ட்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு.
3: சூப்பர் சூப்பர் சார். சார், அடுத்து வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்துல இருந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்க சார்.
4: இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மொபைல்னால இருக்குங்க. ஜஸ்ட் மொபைல் எடுத்தோம்னா நமக்கு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஆனா அங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற ஒரு விஷயம் வந்துருது. அப்ப இவங்களுக்கு வந்து சோசியல் மீடியால ஓரளவு கண்ட்ரோல் கண்டிப்பா நமக்கு இருக்குது. நம்ம 1 இயர்க்கு கொஞ்சம் டிசிப்ளினா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஹையர் லெவலுக்கு போகலாம். நாங்க கொடுக்கக்கூடிய டேப்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அதுல வந்து என்ன ஸ்டடிஸ் தவிர வேற எந்த ஒரு இதுமே அக்சஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு டேப்லெட் நாங்க தரோம். அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு BBA சிந்திக்காது, ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 இயர் டிசிப்ளின்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த 1 இயர் டிசிப்ளின்ல அவங்க லைஃப்க்கு தேவையான அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும்.
3: சூப்பர் சார், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா மாணவர்களுக்குமே பயனுள்ளதாவே இருக்கும். சார், இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சுரேஷ்குமார் சார் அவங்களோட RSK நீட் அகாடமி மூலமா என்ன மாதிரி விஷயங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்கள் கூட பேசுறதுக்கு. சத்யா நான் மட்டுமே வரல, என் கூட இன்னொருத்தருமே வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட குரல் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்க யார் அப்படின்னா,
2: நான் தான் உங்கள் ஏஞ்சல் கிரேசி.
1: எஸ், நம்முடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி பண்ணுற ஏஞ்சல் கிரேசியுமே நம்ம கூட பேச வந்துட்டாங்க. ஏஞ்சல், இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் தெரியுமா?
2: தெரியும் சத்யா.
1: எங்கே சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நாட்டோட கலாச்சாரம் வந்து மேம்படுறதுக்கு உதவுறது புதுமை சிந்தனையா இல்லை கலாச்சார மரபுகளா?
1: சூப்பர் ஏஞ்சல். அதாவது நாட்டுடைய கலாச்சாரம் மேம்படணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு கலாச்சாரங்களை இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை இருக்கக்கூடிய பாரம்பரிய மரபுகளை போற்றி காக்கணுமா? இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா மற்றும் ஏஞ்சல் கிரேசி கூட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். ஏஞ்சல், பாரம்பரியம் அப்படின்னு சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
2: எனக்கு பாரம்பரியம் அப்படின்னாவே பொங்கல் தான் சத்யா ஞாபகம் வரும்.
1: ஏன் ஏஞ்சல், ஒரு மணி ஆயிடுச்சு, சாப்பாடு டைம் ஆயிடுச்சுன்னா?
2: சத்யா, பொங்கல்னா பொங்கல் மட்டும் கிடையாது, பொங்கலுக்கு முன்னாடி போகின்னு ஒன்று நடக்கும் தெரியுமா, பழைய பொருள்லாம் போட்டு எரிப்போம்ல, அதை சொல்ல வந்தேன்.
1: ஆமாம் ஆமாம் ஏஞ்சல், நானுமே கூட எங்கள் பாட்டி சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் பாட்டி இந்த போகி பண்டிகைக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழச நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் எரிக்கும்போது அந்த பழைய பொருட்களோடு சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே கொண்டு போயிடணும், புதுசாக நம்மளுடைய வீட்டுக்கு வரும்போது இன்பங்கள் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தானே சொல்ல வரீங்க?
2: கரெக்ட் சத்யா, அதை தான் நான் சொல்ல வந்தேனே.
1: அதே மாதிரி தான் ஏஞ்சல் இப்போ நம்ம பேசவும் போகிறோம். இந்த பாரம்பரிய அந்த கலாச்சார நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே ஒரு சில புதுமை சிந்தனைகளை விதைச்சா எப்படி இருக்கும்?
2: புதுமை சிந்தனைகள் அப்படின்னாவே வரவேற்கத்தக்கதாக இருக்கும், அதுக்கு நம்ம பழசையும் மறந்துடக்கூடாது சத்யா.
1: அதே தான், அதே தான், புதுமை சிந்தனைகளும் முக்கியம், அதே நேரத்தில் பாரம்பரிய மரபுகளும் முக்கியம், அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. இதில் உங்களுடைய கருத்து என்ன, புதுமை சிந்தனைகளை நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை பாரம்பரிய மரபுகளே போதும் நம்முடைய கலாச்சாரம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க.
2: சோனா எஃப்எம்மோட நிலை என்னான 9787070178 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக்கோங்க.
1: சத்யா மற்றும் ஏஞ்சல் கிரேசி கூட இடத்துக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கேட்கறதுக்காக நான் பயங்கர சேட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே கால் பண்ணுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, நரேஷ் குமாரோடைய தமிழ்நாடு சாங்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: டேய், என்னடா ஃபேஸ் ஃபுல்லா ஆயில் ஊத்திட்டு வந்துட்டு இருக்க?
2: டேய், அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.
1: பரவாயில்ல, சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
2: அதுவா, அது எப்படிடா உனக்கு நான் சொல்லுவேன்?
1: மூத்துல தான்டா சொல்லு.
2: மச்சான், நான் ஆயிலியோ நட்சத்திரம்டா, அதனாலதான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹர்ரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹர்ரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோட்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோட்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷூராவுடைய நாளில், இந்த பிறை 10 நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனம் முவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்தும் அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகமதிகம் மோதுவது. இதுதான் இன்றைய ஆஷூரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌன் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 இந்த ஆஷூரா நாள் அன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ, அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வசஹலா ஆஷூராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேச வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
6: சத்யா. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம என்ன ஒரு தலைப்புல பேசிட்டு இருக்கோம் தெரியுமா?
0: தெரியும் சத்யா.
6: நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் மேம்படணும் அப்படின்னா புதுமை சிந்தனை முக்கியமா இல்ல பாரம்பரிய மரபுகள் முக்கியமா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்ட குறைநிகழ்ச்சி கஸ்தூரி பேசுறேன்.
6: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க நான் உங்களோட கருத்துக்கள்.
7: அதாவதுங்க, பழைய ஒரு பாட்டு பாடுவாங்க, முன்னோர் எல்லாம் மூடர்கள் எல்லாம் நமக்குண்டு பண்பாடு அப்படின்னு. ஆதி காலத்திலிருந்து வந்த இந்த கலாச்சாரமா, பாரம்பரியமான கலாச்சாரத்தை விட்டுட்டு புதுசா இதுல புகுத்துறது அவ்வளவு நல்லதா தெரியுதுங்க. எப்படிங்கன்னா, காலையில இருந்துட்டு வீட்டுல மாட்டு சாணத்துல தெளிச்சு விடுவாங்க, சாணத்தை கரைச்சி தெளிச்சு விடுவாங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுகள்லங்க, அதுல எத்தனையோ கிருமிகளை கொண்டக்கூடிய ஒரு கிருமி நாசினின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாசல்ல கோலம் போடும்போது பச்சரிசி மாவுல கோலம் போடுவாங்களா முந்தியெல்லாம். அது என்ன அப்படின்னா, சின்ன சிட்டுக்குருவிக எறும்புக இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக, அதுகளுக்கு உணவு கொடுக்கறதாக அது ஒரு பொருளுங்க. இப்படிப்பட்ட இப்பதான் எல்லாம் வெறும் கலர் கலர்லாம் போடுறாங்க வெறும் வெஞ்சல் பொடியில, ஆனா அப்பவெல்லாம் அப்படி போட்டாங்க. இப்படி ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம் இதுல புதுமையை புகுத்துறோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் அவ்வளவு ஒண்ணும் நல்லதா தெரியுதுங்க. இது வந்து பழைய கலாச்சாரமே இருந்ததே போதும் நான் நினைக்கிறேங்க, புதுசா ஒண்ணும் புகுத்தணுங்கிறது இல்ல. நோய் அதிகமா இல்ல அப்படின்னா எப்படி அப்படின்னா, இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க, சிறுதானிய உணவுகள், கீரை வகைகள் இதுகள்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கெல்லாம் நோய் அதிகமா வராம இருந்தது. ஒரு முறைங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டி ஒரு செல்வந்தர் வந்து அதுக்கு திறப்பு விழாவுக்கு மகாத்மா காந்தியை கூப்பிட்டாருங்களா, அப்புறம் அவர் சொன்னாருங்களா, ஆஸ்பத்திரிக்கு வந்து மூடு விழா நடத்துறீங்கன்னா நான் வர்றேன், திறப்பு விழாவுனா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாருங்களா? இதுல உள்ள கருத்து எப்படின்னு பாருங்க. ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஏகப்பட்ட நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம்ங்க. மூடு விழா நடத்தும் போது யாரும் நோயாளி இல்லை அப்படிங்கறது அர்த்தம் அப்படி சொன்னாருங்களா மகாத்மா காந்தி. அந்த மாதிரிங்க, நம்ம பழைய கலாச்சார மரபுகளை விடாம வந்தாலே போதுங்க, நம்ம புதுசா வந்து பெருசா புகுத்தணுங்கிற அவசியம் இல்லை.
6: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
7: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
6: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு, இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: என்ன
4: தலைப்பு அப்படின்னா, நாட்டோட கலாச்சாரம் மேம்படுறதுக்கு உதவுறது புதுமை சிந்தனையா இல்ல கலாச்சார மரபுகளா? இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காகவே ஒரு நேயர் வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க கூட பேசிடலாம். வாங்க. வணக்கம்னா.
5: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
4: அண்ணா, இன்னைக்கு

0: என்னன்னு தெரியுமாண்ணா?
1: கண்டிப்பா, கலாச்சார மரபுகள் இது ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதோட முக்கியம் புதிய சிந்தனைகள் தான். ஏன்னா ஒரு விஷயத்த பிராடன் பண்ணி நம்ம யோசிக்கும் பொழுது, எல்லா கலாச்சாரம் எல்லா நாகரிகம் எல்லா பண்பாடு கத்துக்கிட்டு அதை ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம யூனிக்கா புதுசா சிந்தனை செய்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்க முடியும். கலாச்சார மரபுகள் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவை, அது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா புதிய விஷயங்களை உட்கொள்ளறதுக்கு அல்லது புதிய விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறதுக்கு பழைய கலாச்சார மரபுகள் நம்மளுக்கு ஒத்துக்காது. ஆனா சில கலாச்சார மரபுகள் நல்லா இருக்கும், அதை நம்ம ஏத்துக்கணும்னா புதுசா அதை சிந்திக்கக்கூடிய திறனை வைத்து கொண்டு அலசி ஆராய்ந்து அதுல ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனவே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவும் நம்ம கலாச்சார ரீதியாக ஒரு மாற்றம் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றிப்பா.
2: நன்றி நன்றி அண்ணா. சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க இல்லையா ஏஞ்சல்?
0: ஆமாம் சத்யா, சூப்பராக பேசினார்.
2: அவர் சொன்ன விஷயங்கள்ல என்ன புரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக பழைய கலாச்சாரங்கள் நம்ம கூட சேர்ந்தே இருக்கணும், புதுமைகளை உள்ளே கொடுக்கலாம், ஆனால் புதுமைகள் பழைய கலாச்சாரத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா?
0: ஆமாம் சத்யா, நல்லா புரிஞ்சிச்சு எனக்கு.
2: ஓகே ஏஞ்சல், இப்போது அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு நேர்கிட்டையுமே பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக
0: ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இதே மாதிரி எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் எங்கள் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனான 9787701078 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஏஞ்சல், நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா?
2: தெரியுமே சத்யா. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நாட்டோட கலாச்சாரம் மேம்பட உதவுறது புதுமை சிந்தனையா இல்ல கலாச்சார மரபுகளா? அதுதான்.
1: எஸ், நாட்டுடைய கலாச்சாரம் மேம்படுவதற்கு புதுமை சிந்தனைகள் முக்கியமா இல்ல பழைய கலாச்சாரத்துடைய அந்த பின்பற்றுதல் முக்கியமா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
3: என்னோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, நாட்டின் கலாச்சாரம் வந்து மேம்படுறதுக்கு பாரம்பரிய மரபுகள் இருக்கணும். ஆனா அது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. சில கலாச்சாரங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் திருத்திட்டு வராங்க, அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒட்டு வராது அப்படின்ட்டு. அது எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நம்ம புதுமையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்ததாகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புதுமைகளா தான் இருக்கு. ஒரு இசை எடுத்துக்கலாம், ஒரு ஓவியங்கள், இன்னும் தொழில்நுட்ப வளர்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நடனங்கள், இந்த மாதிரி நிறைய கலாச்சாரத்துல இருந்த அந்த அமைப்புகள்லாம் ஒவ்வொன்றா இப்ப புது சிந்தனைகள் மாறிட்டு வருது. அப்ப அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தாங்க, இன்னைக்கு கூட்டு குடும்பம் வந்து பாக்குறது அபூர்வமா இருக்கு அப்படி இன்னைக்கு நிறைய சொல்லலாம். அப்ப வந்து எல்லாமே மாறிட்டு வந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு வந்து கலாச்சாரம் வந்து நம்மளுக்கு மேம்படணும் அப்படின்னாக்க பாரம்பரிய மரபுகள் இருக்கணும். அது வந்து ஒரு வேறு மாதிரி, அது வந்து மாற்ற முடியாது. அது புதுமை சிந்தனைகள் வந்து புது கிளைகளும் அந்த பூக்கள் பூக்கிற மாதிரி ஒரு மரத்துல அதுவும் நடந்துட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து இது வேணும் அது வேணாம்னு சொல்லி ரெண்டுமே ஒதுக்க முடியாது. அதனால வந்து இரண்டுமே சம அளவுல இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா புதுமைகள் வரும் பொழுது கலாச்சாரமும் இன்னும் உலகளாவிய அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரங்கள் வளர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப
3: நன்றிண்ணா. நன்றி.
1: இதே மாதிரி நீங்களுமே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரமல்லி சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பு அப்படின்னா, நாட்டோட கலாச்சாரம் மேம்பட உதவுறது புதுமை சிந்தனையா இல்ல கலாச்சார மரபுகளா? இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம்ண்ணா.
2: வணக்கம் சத்யா அவர்களுக்கும். உங்க பேர் என்ன?
3: ஏஞ்சல் கிரேசினா.
2: ஏஞ்சல் மேரி, நீங்க இருவருக்கும் நீ நண்பர்கள் வணக்கத்துடன் நேயர்களுக்கும் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலர் ராதவன்.
1: ஓகே,
2: பழைய கலாச்சார சிந்தனை புதிய சிந்தனை இதுகள் பத்தி கேக்குறீங்க தற்போதைக்கு இல்லைங்களா?
1: ஆமாண்ணா.
2: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கலாச்சாரம் அது அந்தந்த காலத்துக்கு சரியானபடி இருந்ததுங்க. புதிய புதிய சிந்தனை, புது புது கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கு புதிய மாற்றங்கள் நிச்சயமா காலத்துக்கேற்றபடி அது தேவையானதுதான். ஆடைகள் கூட நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்றாங்க, அதை பத்தி தவறுகள் கிடையாது. சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகள் இருந்தா தான் எல்லா இதுலயும் அலுவலக நிலைகளையாட்டும் பொதுமக்களுக்கு நல்லா இருக்க முடியுங்க. அதனால புதிய சிந்தனையும் வளர வேண்டுங்க. பழைய கலாச்சாரத்தில் அதுக்காக மறந்துடக்கூடாதுங்க. அது அந்த காலத்துக்கு இருந்து இப்போ கூட இருக்கிறது வெளித்தான் செய்யுது. புதிய நற்சிந்தனைகள் வளர்ந்து வந்து புது புது கண்டுபிடிப்புகள் வந்து இளைஞர்கள் கையில தான், பெண்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளவரசி இருப்பாங்க அவங்க கையில தான் எதிர்காலமே இருக்குது. அதனால புதுமையான சிந்தனைகளோட எல்லாம் நல்லபடியா வாங்க, புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிங்க, புதிய சிந்தனையோட நாட்டு வளப்பத்திற்கு செயல்களையும் செய்யுங்கன்னு இந்த தலைப்பில் நான் போய் கேட்டுக்கிறேங்க.
3: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களை கருத்தில் பண்ணீங்க, ரொம்ப நன்றிண்ணா. பாரம்பரிய மரபுகள்ல புதுமைகளை இன்க்ளூட் பண்ணலாம், ஆனா அந்த புதுமைகள் நல்லது தரதா இருக்கணும். அதாவது பழைய பாரம்பரிய மரபுகளை அழிக்கிறதாகவும் அதுக்கு எதிர்மறையாகவும் இருக்காம அதுக்கு ரிலேட்டடா அதே நேரத்துல அது கொஞ்சம் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு கருத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கலாச்சாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஒரு தலைப்புல இருந்து நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு திரும்ப உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டத்தட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா மற்றும்
1: ஏஞ்சல் கிரேசி.
3: டாடா பாபா, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. June 26 உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம். இந்த தினம் ஏன் கடைபிடிக்கிறாங்க, அதற்கப்புறம் இன்றைக்கி இந்த போதை பழக்கத்தால் அடிக்ட் ஆனவங்க அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நம்ம கூட சிறப்பு விருந்தினராக மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: சார் எப்படி இருக்கீங்க? சார்
2: நல்லா இருக்கேன். சார்
1: சார் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க சார்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: சார் இன்னைக்கு முதல் கேள்வியா, இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குங்க சார்?
2: இளைஞர்களுக்கு முக்கியமாக வந்து இப்போது மக்கள் இப்போ இருக்கிற லைஃப்பில் டென்ஷன் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மனதளவில் ரொம்ப அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க மைண்டை வந்து ரொம்ப அவங்க வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இல்லை வந்து காலேஜில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது எல்லாரோட முகத்துலேயும் ஒரு டென்ஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, அது வந்து வேலைக்கு போனதான் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைனா வந்து குடும்பத்துக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு காலம்லாம் போயிட்டு காலேஜுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் அதிகமாக இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணால் அந்த போதை பழக்கம் இருந்தால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், இல்லை மைண்ட் டென்ஷன் ஆகிடும். ரெண்டாவது இப்போ இருக்கிற மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனால் போதை பழக்கம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா போதை பழக்கம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஒரு தப்பான ஒரு ப்ரீச்சிங், அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. மூணாவது என்னென்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சோஷியல் கண்டேஜியன். நம்ம வந்து சோஷியல் கண்டேஜியன் தியரின்னு சொல்லுவோம் சார். சோஷியல் கண்டேஜியன் தியரினா என்னென்னா, என் கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் போதை பழக்கம் யூஸ் பண்ணுறாங்க, நான் அவங்களோட உட்காந்து நான் ரொம்ப நான் நல்லதான பையன், நான்லாம் சாப்பிட மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம இருந்தாலுமே அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களோட யூஸ் பண்ணுற விஷயம் வந்து நம்மளையும் தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோஷியல் கண்டேஜன் தியரி. இன்னொன்று பீர் ப்ரெஷர். அது என்னென்னா வந்து அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்களோட நம்ம உணரணும், ஒன்றா உணரணும், இல்லை வந்து அவங்களோட நம்ம கெத்தாக இருக்கணும், இல்லை நம்ம அவங்களோட ஐடென்டிட்டி வந்து நம்மகிட்ட இல்லை, அவங்களோட சேர்ந்தால் தான் நம்ம கெத்தாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தினாலையும் இந்த போதை பழக்கம் இப்போ அதிகமாக இளம் பருவத்தினட்ட இருக்குது சார்.
1: கண்டிப்பாங்க சார். இளைஞர்கள் எந்த ரீசன்னால் இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க, அந்த போதை பழக்கத்துக்குள்ளார வராங்க அப்படின்றத ரொம்ப விடாவறியாக வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகளையும் தீமை அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிடுச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு June 26 உலக போதை பொருள் ஒழிப்பு நாள். இந்த தினத்துல நம்ம கூட சிறப்பு விருந்தினரா மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சார், தொடர்ச்சியா இளைஞர் இந்த போதை பழக்கத்துக்குள்ளார அவங்க போகும்போது அவங்க இருந்த இந்த டிப்ரெஷன் எல்லாம் வந்து குறையணும், அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்துக்குள்ளார வந்துடுறாங்க சார். இது அவங்களுடைய மனநலத்தை எப்படிங்க சார் பாதிப்புக்குள்ளாக்குது?
5: சார், இப்போ என்னன்னா போதை பழக்கத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து உள்ளே வரும்போது எப்படி வரும்னா சந்தோஷமாக இருக்குது, இல்லை வந்து உண்மையாகவே அந்த டென்ஷனில் இருக்கிறத அதை மறக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, அந்த விஷயத்துக்கு மேலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகும்போது நம்மளோட லைஃபோட மொத்த இம்பார்ட்டன்ஸுமே அந்த போதை பழக்கம் தான், அந்த போதை மட்டும்தான் நம்ம லைஃபோட மொத்த குறிக்கோள் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதோ

0: இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, இல்லை நம்ம ஃபேமிலி பற்றி யோசிக்கிறது எதுவுமே இல்லாமல் போதை பழக்கம் மட்டுமே குடிக்கிறோம் சேலியன்ஸ்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். அது என்னன்னா லைஃப்பில் அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ற மாதிரி போயிட்டு அதுலேருந்து வெளியே வர ரொம்ப ரொம்ப ரொம்ப அவங்களால் முடியாத கட்டத்தில் அது அப்படியே ஒரு சூழ்ச்சி மாதிரி போயிட்டே இருக்கும் சார்.
1: அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு நினைப்பாங்க ஆனால் முடியாது இல்லை.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் சார்,
1: கண்டிப்பாங்க சார். சார் தொடர்ச்சியாக இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு போதை பழக்கம் இருக்குது, இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு முறை இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா அது வந்து நார்மலுங்க சார். எப்போ அது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறுதுங்க சார்?
0: இப்போது போதை பழக்கம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அடிக்டா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. நாம் இப்போ அடிக்ஷன் அப்படின்றத எப்போ சொல்லுவோன்னா வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யூஸ் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆல்கஹால் நம்ம எடுத்துகிட்டோம்னா முதல் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ரெண்டாவது அந்த போதை பொருட்கு செலவு பண்ணுற நேரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அதை போய் வாங்குறதா இருக்கட்டும், அதோட செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றது, இந்த இதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த போதை பழக்கத்தை நிறுத்தின உடனே அவங்களுக்கு உடம்புல நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும். கை உதறலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை கை படப்படப்பாக இருக்குது, மன நெஞ்சு படப்படப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் எப்படியாவது போதை பழக்கத்தை எடுக்கணும், அப்போ தான் அந்த படப்படப்பு குறையும் இல்லை கை உதறல் குறையும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே அவங்க வந்து அந்த போதை பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே டிசைட் பண்ணுவாங்க. அது பெருசு நம்ம வந்து அதை நேரோயிங் ஆஃப் ரெப்பர்ட்ருன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா எல்லாமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த போதைக்கான அடிமை ஆகிட்டாங்கன்றதோட அறிகுறி சார்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது கேட்டுட்ருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு லிஸ்னர்ஸ்க்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து தினமுமே பேசிகிட்டே இருப்போம். இன்னைக்கு June 26 உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகமாக இந்த போதை பழக்கம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப யங்ஸ்டராக இருக்கும்போது போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அடிக்ஷனாக மாறி ஒரு 40 வயசு 50 வயசு ஆனால் கூட அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட இன்றைய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்குங்க. ஸோ இந்த போதைப் பொருள் வந்து கம்மியாகணும் அப்படின்னா அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகணும், அதில் அடிக்டாக இருக்கிறவங்க அதிலேருந்து வெளியே வரணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக சார், போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனவங்க அந்த ஒரு விஷயத்திலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வெளியே வரணும்னு நினச்சாலும் அவங்களால வந்து அது பண்ண முடியாமல் இருக்குங்க சார். இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க என்ன ஒரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாங்க சார்?
4: சார், இப்போ வந்து ஒருத்தர் வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டோம், நம்மளால் முடியல அப்படின்றச்ச ஃபஸ்ட்டு வந்து அதோட அக்செப்டன்ஸ் தான் சார். நிறைய பேர் நம்ம பேஷண்ட் பார்க்கும்போது சார் இது எனக்கு பிரச்சனையே கிடையாது சார் அப்படின்வாங்க. நம்ம வந்து டிஅடிக்ஷன் சென்டர்லேயே நம்ம அட்மிட் பண்ணாலுமே அவங்ககிட்ட பார்க்கும்போது எதுக்கு அவங்களை அட்மிட், எனக்கே தெரியல சார், கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, நான் வேணான்னு தான் சொன்னேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லலாம், ப்ரீ கண்டம்ப்ளேஷன் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு யூஸாக இருக்காது. பட் ஆனால் எப்போ அவங்ககிட்ட நம்ம பேசி இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு தொழிலாளிகிட்ட பேசுகிறேன், 2000 ரூபாய் சார் எனக்கு ஒரு நாள் சம்பளம், 2000 ரூபாய்னா ஒரு மாதத்துக்கு 60000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சார் குடும்பத்துக்கு கொடுப்பீங்கன்னா கொடுக்க முடியாது சார், எல்லாமே வந்து போதை பழக்கம் தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லி ஓகே இப்படி நமக்கு உண்மையாக தான் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிய வச்சு அவங்ககிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது எஸ் சார் ஆனால் எனக்கு போதை பழக்கம் நிறுத்தினா எனக்கு கை ஊதல் வந்துடும், டென்ஷன் ஆகிடும், இல்லை வந்து மனசு டல் ஆகிடும் சார் அப்படின்னா இல்லைப்பா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் ரெகுலராக கொடுக்குறதுனாலையும் சரி ப்ளஸ் மாத்திரைகள் கொடுக்கும் போதும் வந்து அவங்களால அந்த பழக்கத்தை வந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும் சார்.
3: கண்டிப்பாங்க சார். அதாவது ஒரு போதை பழக்கத்தில் அடிக்ட் ஆகிருக்கிறவங்க அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து நினச்சா முதல்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பழக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதை வெளியே வரதுக்கான அந்த முயற்சியும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சார், தொடர்ந்து இந்த போதை பழக்கத்திலிருந்து ஒருத்தர் எப்படி வெளியே வரலாம், எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம் சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி போதை பொருள் ஒழிப்பு தினத்தில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக சேலம் மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சார், தொடர்ச்சியாக இப்போ ஒருத்தர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டுறாருங்க சார், அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாங்க சார்? ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல போய் திரும்ப அவங்க வந்து அந்த போதை பழக்கத்துக்குள்ளார போகிறதான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அவங்க எப்படி வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணலாங்க சார்?
7: சார், போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர்றவங்களுக்கு எப்படின்னா, அவங்க மைண்டில் வந்து நம்ம ஒரு 3 மாதம் கவுன்சிலிங், 6 மாதம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சரி நான் போதை பழக்கம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில் வருவாங்க. பட் ஆனால் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு, அதாவது என்னன்னா, அவங்களுக்கு அந்த 3 மாதம் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கே தவிர அவங்கள சுற்றி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ மாறப்போறதில்லை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா, போதை பழக்கம்ன்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது போதை. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களோ துணைவியாராக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும், அவருக்கு அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு, அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஏன்பா அடிச்சிங்கன்னா சார், நான் வீட்டுக்கு போனேன் சார், ஏதோ ஒரு பிரச்சனை, ஆட்டோவில் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வரல, நான் கோவமாக இருந்தேன், நான் வீட்டில் அமைதியாக உம்முன் உட்காந்துட்டு இருந்தேன், நீ உம்முன் உட்காந்துருக்கேன், நீ வந்து தனி சட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கணும், இல்லை ஆல்கோஹால் சரக்கு சாப்பிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் நல்லா இருந்துமே அப்படி கோவப்படுறாங்க, நான் பேசாமல் சரக்கே அடிச்சிடலாம். அது என்னன்னா வந்து, நான் எதுக்கு உங்களுக்குலாம் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து அவங்களோட சூழ்நிலைகளால் கூட அவங்க உம்முன் இருப்பாங்க, அவங்க சூழ்நிலை கூட அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சந்தேகப்படுற மாதிரி பேசக்கூடாது. சந்தேகப்படுற மாதிரி பேசும்போது, சரி நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் போய் போதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் வரும். அதே மாதிரி ஒரு போதை பார்த்து வெளியே வந்திருக்காங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இனிமே போகக்கூடாதுன்றச்சா அவங்களை தனிமையில் விடவே கூடாது. ஏன்னா வந்து அவங்க தனிமையில் இருக்கும்போது அதை சொல்லுவாங்க, நம்ம ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்ற மாதிரி, தனிமையில் இருக்கும்போது திரும்ப உங்களுக்கு பழைய பேட்டர்ன் தான் போகும், சரி போதை பழக்கம் யூஸ் பண்ணலான்னு தோணும். அதே மாதிரி ரொம்ப பசியில் இருக்கிறதோ, ரொம்ப கோவமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கோவமாக இருக்கச்சியும் சரி, ரொம்ப பசியில் இருக்கும்போது இல்லை தனிமையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மைண்டுக்கு முன்னாடி பேட்டர்ன்ஸ்க்கு போகும், நம்ம பிரெயினுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆல்கோஹால் யூஸ் பண்ணோம், இல்லை சரக்கு யூஸ் பண்ணோம், இல்லை வந்து வேறு ஏதாவது போதை பழக்கம் யூஸ் பண்ணோம்னா, அந்த அந்த பேட்டர்னுக்கு திரும்ப போகிறது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார்.
6: கண்டிப்பாங்க சார். அதாவது அந்த போதை பழக்கத்திலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்தவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 3 விஷயங்கள். தனிமையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பசியோடையும் கோபத்தோடையும் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பழைய பேட்டனுக்கு வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தன் சார் பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தில் இன்றைக்கி நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். நம்ம கூட வந்து சேலம் மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. இதனால் இந்த அடிக்ஷனுக்குள்ளார வந்து போகிறாங்க, அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம், ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சார், இறுதியான கேள்வியாக நேயர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த போதை ஒழிப்பு நாளில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னங்க சார்?
5: சார், பேசிக்கலாக இந்த 4 விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து பிரச்சனைகள் வராது. இப்போ நம்ம கொரோனா டைமில் நம்ம என்ன சொன்னோம், வேக்சின் போட்டுக்கோங்க, இல்லை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், கொரோனா வரது தடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி போதை பழக்கத்துலேருந்து நீங்கள் தடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசு அப்பப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறைய பேர் நான் சொல்லுவாங்க சார், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போதை பழக்கம் யூஸ் பண்ணுவாங்க, நான் கெத்தாக இருப்பேன் சார், நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருக்கவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போதை பழக்கம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த போதை பழக்கத்தோட பிரச்சனை அவங்கள மட்டும் தாக்காமல் உங்களையும் தாக்கும், சரிங்களா. ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஆகணுமானா கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். பிகாஸ் அவங்கள்ட்ட நான் வந்து இல்லை நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் பட் போதை பழக்கம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதனால் ரொம்ப அடிமையானவங்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறது. மூணாவது விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குன்றச்ச, இப்போ அதுக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ ஒரு கவுன்சிலர்ட்டையோ பேசி அதுலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சா உங்களோட பிரச்சனை 1 வாரத்தில் முடிஞ்சிடும். 1 வாரத்தில் அந்த பிரச்சனை ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும். இல்லை நான் 1 வாரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இமீடியட்டாக ஒரு 15 மினிட்ஸில் சால்வ் ஆகணும்னு போதை பழக்கம் யூஸ் பண்ணும்போது அதோட பிரச்சனை கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு போகும். அந்த போதை பழக்கத்தோட பிரச்சனை, அதனால் வர மனநல பிரச்சனை, அதுக்காக டாக்டர் பார்க்கறது, அதுக்காக உடம்புல இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் போகிறது அது 3 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே போகும். ஸோ அப்படிங்கிறச்ச நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டென்ஷனாக இருக்குதுன்னு நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் வாங்கணும். அதாவது நம்ம ஊரில் வந்து என்னென்னா வந்து ஆம்பளை பசங்க வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க பெருசாக, ஆம்பளை பசங்க அழமாட்டாங்க, ஆம்பளை பசங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் உள்ளே வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு பிரச்சனைன்றச்ச ஒருத்தர்கிட்ட பேசணும், உங்களுக்கு யாரும் நம்பிக்கை யார், உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையாக மனசுட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைக்காக நான் போய் இந்த போதை பழக்கத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற தேவை இருக்காது சார்.
4: கண்டிப்பாங்க சார், இந்த ஒரு நேர்காணல் எல்லாருக்குமே வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இல்லைங்க சார், கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு நேர்காணலாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அதே மாதிரி போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த ஒரு பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாரும் ஆகாயத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டவங்க, இன்னைக்கு யாருக்காக உங்களுடைய சிறகுகளை வெட்டிக்கிட்டு ஒரு சின்ன கூண்டுக்குள்ள முடங்கியிருக்கீங்க? இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாருக்காக உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கோங்க. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப அருமையா இருக்கேன், நீங்க அங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. பொதுவா நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே மாத்திக்க ஆரம்பிப்போம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆனா புதுசா ஒரு வேலைக்கு போகும்போதா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு இடத்துக்கு மாறும்போதா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திப்போம். இது வந்து சாதாரணமான விஷயம் தான். இது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா இது பெண்களுக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க, மாற்றம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்களுடைய கனவையும் லட்சியங்களையும் வந்து மறந்து மாறி வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எத்தனையோ கனவுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் தொடங்க ஆரம்பிக்கணும், இல்லைன்னா பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா கல்யாணம், குழந்தை, குடும்பம் அப்படின்னு வரும்போது என் கனவுகளை விட என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சு தங்களுடைய கனவுகளை அப்படியே பெண்கள் விட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப திறமையான ஒரு பொண்ணு தன்னோட கணவர் வேலைக்கு போகணும், இல்ல குழந்தைய பாத்துக்கணும், அவங்களை வளர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தன்னோட கரியரை பாதியிலே விட்டுட்டு முழு நேர குடும்ப தலைவியா மாற ஆரம்பிப்பாங்க பெண்கள். யாருக்காகவோ தங்களோட தனிப்பட்ட ஆசைகள் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு வேற சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட, அதாவது பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க தனிப்பட்ட கனவுகளையும் உங்களுக்கான லட்சியத்தையும் விட்டு கொடுத்துட்டு யாருக்காக நீங்களே உங்களை ஒரு சாதாரண குடும்ப பெண்ணா முழுசா மாத்திக்கிட்டீங்க? அதை பத்தி கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி எனக்கு கனவு இருந்தது ராஜ்குமார், ஆனா குடும்ப தலைவியா நான் மாறினதுக்கு அப்புறமேட்டு குடும்ப பொறுப்புகளை சுமந்துகிட்டு இருந்தேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்னோட கனவு லட்சியத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து குடும்ப தலைவியாவே மாறிட்டேன், ஒரு குடும்ப பொண்ணாவே நான் இருக்க ஆரம்பிக்கிறேன், என்னோட கனவுகள் இப்போ எங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது ராஜ்குமார் அப்படின்னு நினைச்சுக்கேன் அப்படின்னா, கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய லட்சியத்தை எப்படி நீங்க மறந்துட்டு இப்போ இந்த மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

காமராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோக்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோக்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 12 விஷயங்களை அந்த ஆஷுராவுடைய நாளில் இந்த பிறை 10 நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம் நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது நோன்பு நோற்பது. மூன்றாவது உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்தும் அகற்றுவது. பனிரெண்டாவது அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகம் அதிகம் ஓதுவது. இதுதான் இன்றைய ஆஷுரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 இந்த ஆஷுரா நாள் அன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வதும் நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். ஆமீன். வாஆகிர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வ சஹ்லா ஆஷுராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: வாழ்க்கையை நாம எங்க தொடங்குறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எங்க சென்றடையணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலும் துல்லியமான திட்டமிடலும் நமக்கு இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு இலக்கையும் ஈஸியா எட்ட முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. தேவஸ்ரீ பாரதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனேவில் ஒரு சாதாரண Tier 3 பொறியியல் கல்லூரி பட்டம் முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய தொழில்முறை பயணத்தை வந்து மிக குறைந்த அளவிலான, அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டுக்கு வெறும் 6 லட்சம், அதாவது 6 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மென்பொருள் பொறியாளராக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக நம்ம இந்தியாவில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிக்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்குது. இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் அந்த அமெரிக்காவில் போய் வேலை செய்யறதுக்கு எது அடித்தளமாக அமைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த யுக்தி தான். ஸோ பெரிய ஐடி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பொதுவாக வந்து Tier 1 அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்தர கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ஆதிக்கம் களத்தில் நுழையிறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்துறையில் ஏகப்பட்ட போட்டிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேலை வாய்ப்பு சந்தையில் வந்து நெருக்கடியெல்லாத்தையும் தாண்டி தனித்துவத்தை, அதாவது நம்மளுடைய தனித்துவத்தை காட்டுறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம். அந்த தனித்துவத்தை இவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை காட்டுறதுக்கே வந்து எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்றது இருந்திருக்கு. ஏன்னா வேலை அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு போது ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் விண்ணப்பிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு ரெசியூம் அப்லோட் பண்ணி நாங்கள் இந்த வேலைக்கு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரில் ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாமே இவங்களும் எதிர்கொண்டிருக்காங்க. இப்போது ரீசெண்ட் டைமில் இவங்க எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வெற்றியை தொடர்ந்து இவங்களுடைய கதையை மட்டும் இல்லாமல் அவங்கள போலவே சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இளம் பட்டதாரிகளுக்கு வந்து 3 மாசத்தில் அவங்க என்னென்ன படிக்கணும், அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெசியூமே பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பகிர ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாக்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு லிங்க்டின் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி பில்ட் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு ரெசியூம் அனுப்பணும் அப்படின்போது அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரெசியூம் அனுப்பணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான தொழில்நுட்ப வல்லுநராக வந்து செயல்பட்டு இருக்காங்க, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து செயல்பட்டு இருக்காங்க தேவஸ்ரீ. இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லா விமர்சனங்களும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, அந்த கம்பெனிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் யோசிச்சிட்டிங்க, அதுக்கான திட்டமிடல் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்களும் அதாவது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் ஆண்டுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: டே மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா பூசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்ட் தான். அப்புறம்
1: என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல நாங்கள் வந்து ஃபேமிலியாக வெளியில் போயிட்டு வந்தோம். வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நைட்டு ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு. ஸோ டிராவல், அதாவது காரில் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்போது அந்த டைம்ல வந்து 11 மணி பக்கமாக தான் எழுப்பி விட்டாங்க காரில் இருக்கும்போது. அப்போ வந்து என்னோட அக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து 2 தோசையோடு நிறுத்திட்டேன். எங்கள் அக்கா நல்லா பசிக்குதுன்றதுக்காக சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். நாம உணவு, அதாவது சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியமோ அதை எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவை எந்த நேரத்தில் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் பகிர்ந்துக்க போறேன். நம்ம ஊரில் பல வீடுகளில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு 10-11 மணி ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹெவியாக பரோட்டா எல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்ற சாப்பாடு குறைவாக இருக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படின்றது அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாயிடும் சொல்லி சொல்லுவாங்க. நைட் நேரத்தில் வந்து தாமதமாக சாப்பிடும்போது அந்த உணவு செரிக்காம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே உடம்புல கொழுப்பா மாற ஆரம்பிச்சிடும். இதனால தான் பெண்கள் அடி வயிற்றுலையும் இடுப்புலையும் சதையா வந்து இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கே தெரியாம இரவு நேரங்கள்ல அதிகமா சாப்பிடக்கூடிய உணவா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு சாப்பாட்டை வந்து ஒரு 7-8 முடிச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் 2 கழிச்சு நீங்க தூங்க போக ஆரம்பிக்கணும். இது உங்களுடைய உடல் எடையை வந்து வேகமா குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி காலையில 8-9 உங்களுடைய டிஃபன், அதாவது காலை டிஃபன் வந்து முடிச்சிருங்க. ரொம்ப தாமதமா 11 சாப்பிட ஆரம்பிச்சுங்க அப்படின்னா அது மதிய உணவையும் பாதிச்சு ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் வந்து

பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். பெண்கள் எல்லாருக்குமே ஹார்வர்ட் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வு ஒண்ணுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரே அளவு கலோரி உள்ள உணவை சரியான நேரத்துல நீங்க சாப்பிடுறதை விட அதே நேரத்துல தாமதமா சாப்பிடுறவங்களுக்கு உடல் எடை 30% அதிகமாகுதான். அதாவது இப்போ நீங்க வந்து எப்பயுமே வந்து 8 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க, ஒரு நாள் வந்து லேட் ஆயிடுச்சு வெளியில எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 9:30 சாப்பிடுறீங்க அப்படின்னு போது எப்பயும் எடுத்துக்கக்கூடிய அந்த 2 தோசை தான் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு சட்னி கொஞ்சம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் இருக்கிறத விட நீங்க அன்னைக்கு லேட்டா சாப்பிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படியே வந்து ஃபேட்டா, அதாவது கொழுப்புகளா மாறி உங்களோட உடம்புல இருக்க ஆரம்பிக்குதாமா. சோ இதுதான் அந்த ஆய்வு குறிப்புல சொல்லியிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிடுறதை விட்டுட்டு கட்டம் போட்டு சரியான நேரத்துல உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்திருக்கேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம லெசன் நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நீங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லெசன் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாம பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான். சோ பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழப்பாடியில ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஷியனா இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, அதையும் தாண்டி இப்போ புக்கே ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பொன்மணி அக்கா. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். இப்போ நீங்க ஆரம்பத்துல ஃபினான்சியலா சப்போர்ட் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு பொருளை வாங்கி சேல் பண்றதுக்கும் நம்ம கிட்ட இருக்க திறமையை போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இதெல்லாம் பண்ணும்போது அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ஒரு சைடு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், இன்னொரு சைடு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும், இந்த பக்கம் ஒரு சைடு பயமும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க?
6: பயம்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா சக்ஸஸாக பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்போவுமே. ஸோ அதனால் பயம்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிக்கலாம், பட் அதை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அதனால் நான் உள்ளே வர வரைக்கும் யோசித்தேன், இதை நம்ம பண்ணிடுவோமா செஞ்சிருவோமா சக்ஸஸாக கொண்டு போயிருவோமான்னு. பட் நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கடமை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது எனக்கு. அப்போ நான் சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் தான் தேட ஆரம்பித்தேன். ஸோ நான் பயந்துட்டோ இல்லை வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். வந்துட்டு உள்ளே வந்துட்டோம், எப்படினாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த நூல் தான் இருந்தால் நான் பூ கட்டுவேன்னு இல்லைல்ல, ஏதோ ஒரு நூல் இருந்தால் கட்டிடல, அந்த மாதிரி மைண்ட் செட் தான். எதுனாலும் சரி நம்ம பண்ணி தான் ஆகணும், இது இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் அப்படி இல்லை.
5: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது ஒரு வேலையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது இருக்கிறத வச்சு அந்த வேலையை நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இப்போது பெண்கள் வெளியில் வரணும், பிஸ்னஸ் பண்ணணும், உங்களை மாதிரி இருக்கணும்னு நினச்சாலுமே வெளியில் வர முடியாது, ஃபினான்சியல் இல்லாமல் இருக்கலாம், அந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஐடியாக்கள் நீ ஏதாவது வரவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் முகூர்த்த நாளில் மட்டும் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா?
6: நான் வந்து இப்போது கொடுத்துட்ருக்க ஐடியா எதுனா இந்த மாலை பிஸ்னஸ் தான். இது வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பெருசாக வேலையும் அதிக நாள் பண்ண தேவையில்ல, முகூர்த்தம் நாளில் மட்டும் நம்ம மாலை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், வேணி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 நாள் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இது வந்து எப்படின்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நம்ம பெருசாக அமௌண்ட்டே எதுவுமே நம்ம போட போகிறதில்ல, கிளைண்ட்டுக்கிட்டே அட்வான்ஸ் வாங்கி அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட்லேயே திங்ஸ் வாங்கி நம்ம மாலை போட்டு கொடுத்து நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
5: ஸோ ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு, அதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதாவது ஈவெண்ட் டைமில், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் ஈவெண்ட் இந்த மாதிரி வருது அப்படின்னு போது அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு மற்ற டைமில் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கலாம், லம்ப் அமௌண்ட் அப்படின்றது வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து கைடாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு உங்களுக்கு சுற்றி பாருங்கள் உங்களால் என்ன முடியும் அப்படின்றத, அதை ஒரு ஃபீல்டாக அதாவது அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து அதை ரன் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து அக்கா கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரடி கேரளவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு.
2: டெக் குரு.
3: லேசா லேசா
1: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து கண்ணாம பகுதியில யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா வந்து வாழப்பாடியில வந்து பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் மேக்கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபிளவர் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். பொன்மணி அக்கா, இப்போ நீங்க வந்து ஒர்க் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலி, ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றது கண்டிப்பா வந்து கொஞ்சம் சவாலா தான் இருக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
5: எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா வேறு வழி இல்லை, அதுதான் உண்மை. நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துலலாம், இப்போது நான் எனக்கு மேக்கப் எடுக்கிறேன் அப்படின்னா நான் மாலை அது ஃபுல்லாகவே தான் எடுப்பேன். அப்போது எனக்கு வந்து இப்போ 2 days, இப்போது 17, 18 வந்து எனக்கு மேரேஜ் அப்படின்னா நான் 16 அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போது அன்னையிலேருந்து திரும்பவும் அந்த 18th மார்னிங் நான் மேக்கப் முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். மாலை போடணும், சைடு போடணும், அந்த கிளைண்ட்டுக்கு சாரீ ராப்பிங் பண்ணணும், ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் கிளைண்ட்டை பார்க்கணும், மேக்கப் போடுறதுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணிட்டுருப்போம். பட் அங்கே வேறு மாதிரி நடக்கும். லாஸ்ட் டைம்லலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக மாலை போடுவோம். அடுத்த நாள் மார்னிங்க்கு ஃபுல்லாக மாலை, மொதல் நாள் வந்து ரிசப்ஷன் அப்படின்னா அதுக்கு மாலை போட்டு எடுத்துகிட்டு போவோம். அங்கே போய் மேக்கப் முடிச்சோன்னே திருப்பி அடுத்த நாள் காலையிலேக்கு மாலை நைட் ஃபுல்லாக உட்காந்து போடுவோம். அதை போட்டு முடிச்சு அடுத்த நாள் மார்னிங் மேக்கப் போடுவோம். அந்த 2 நான் ஃபேமிலியை மறந்துடுவேன் சீரியஸாக. என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபேமிலி இதுக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டைமை வந்து ஃபில் பண்ணுறது ஹஸ்பண்ட் தான். அவர் தான் பார்ப்பாங்களே, ஸ்கூல் கம்மிச்சு விட்றது, சாப்பாடு செய்கிறது, அது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சப்போர்ட்டு தான், ஒரு பெரிய சப்போர்ட்டு தான்.
4: என்னோட கணவர் தான் பிக் சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் இருக்கிறனால தான் நான் வந்து எங்கே வேணாலும் போவேன். ஸோ அதாவது ஒர்க்கு ரிலேட்டடாக நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு போது என்னோட கணவர் என்னோட வீட்டை பார்த்துப்பாரு, என்னோட குழந்தைகளை பார்த்துப்பாரு, அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சப்போர்ட் என்னை வந்து இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து என்னோட பிஸ்னஸில் அடுத்தடுத்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து பொன்மணி அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்போது பெண்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்போது அதுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெண்கள் எந்த இடத்துக்கும் போயிட்டு தன்னோட குடும்பத்துக்காக இருக்கக்கூடிய தேவையா இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய தேவையா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், முடியும் அப்படின்றத வந்து பொன்மணி அக்கா சொல்லும் போது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லை பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிங்க. அந்த சப்போர்ட் அவங்கள எந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு போய் நிக்க வைக்கும். இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளி உலகத்துல போய் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சாதனை பண்றாங்க அப்படின்போது அதுக்கு நாம சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாதான் முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லுங்க. உங்களுடைய கனவுகள் என்ன இருக்கு, அந்த கனவுகளை பூர்த்தி பண்றதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவை அப்படின்றதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேரில், அதனால இப்போ விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிருச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசிவம்.

0: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
1: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
0: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
1: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
0: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
1: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
0: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த

98.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோன் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்களை அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோன எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட் தான் கொண்டு இருக்கேன். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, கேம் விளையாடுறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு, இந்த மாதிரி பல வகையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெயர் என்ன தெரியுமா, இதோட பெயர் தான் நாய்ஸ் ட்ரூ வயர்லெஸ் ஆன் ஏர் ஹெட்ஃபோன்ஸ். நாய்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது காதுக்குள்ளே வச்சு கேட்குற மாதிரி இல்லை, மண்ட மேலே மாட்டி காதில் கேட்குற மாதிரி இருக்குது அந்த ஹெட்ஃபோன். பெருசாக இருக்குல்ல அந்த ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா. இதில் லோ லேட்டன்சி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த லோ லேட்டன்சி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமிங்க்கெலாம் லேட்டன்சி கம்மியாக இருக்க ஹெட்ஃபோன் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழித்து கேட்காது. அதனால் இதில் சூப்பரான லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனோட ப்ளே டைம் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு 50 மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மணி நேரம் வரைக்கும் தாங்கினா அப்போ எப்படி இருக்கும் நினச்சி பார்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் டூயல் பேரிங் வசதியும் இருக்குது. டூயல் பேரிங் அப்படின்னா ஒரு சில ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமில் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எப்போ பர்கட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களால் அடுத்த டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை லைட்டாக டிஸ்கனெக்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டிவைஸை உங்களால் டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் டூயல் பேரிங். இந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த ஹெட்ஃபோனை அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் உங்களால் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் இல்லை, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மெமரி கார்டு இருக்குது, மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன்லேயே ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனுக்கே ஆக்ஸ் கேபிள் தேவை, ஆனால் ஹெட்ஃபோன்லேயே ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஸ் கேபிள் மூலிமா நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. இந்த மாதிரி பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மைக்கு அது கூடயே வந்து உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாட்டு மாற்றுறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் அதை வச்சு பண்ணிக்க முடியும். இந்த ஹெட்ஃபோன் இப்போ தற்போதைய விலையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1499 ரூபாயாக இருக்குது. நீங்கள் வேணால் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனே வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 3 ஒரே ரேட்டு தான், ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி 3 கலரில் இருக்குது. 3 ஒரே ரேட்டு தான். ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும், ஆனால் இதில் அப்படி கிடையாது, 3 ஒரே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்குறேன் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது எதை பத்தினது அப்படின்னு தெரியுமா? நீங்க யூபிஐ ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சமையான அப்டேட் தான். யூபிஐ ஆப்ல அப்படி என்ன திவாகர் அப்டேட் சொல்ல போறீங்க அப்படின்னு உங்கள நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கலாம். இப்ப நான் சொல்ல போறது, நீங்க ஒரு யூபிஐ ஆப்ல எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். யூபிஐ ஆப்பில் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், அமௌண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோ இல்லை அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடி போட்டோ சம்திங் ஏதோ ஒரு ஆப்பில் இருந்தோ அப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரே ஆப்பில் உங்களால் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணி வைக்கிறதுனால உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒரு யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்திருக்க ஆப் வந்து கூகுள் பே அப்படிங்கிற ஆப் தான் எடுத்திருக்கேன். கூகுள் பேல எப்படி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே டாப் ரைட் கார்னரில் மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த பேங்க் அப்படிங்கிறத அது செலக்ட் பண்ண சொல்லும். எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே செலக்ட் பண்ண சொல்லும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் டைம் எடுத்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் போன உடனே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்

செட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் இந்த மொபைலில் வச்சுருக்கணும். இந்த மொபைலில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அப்போ தான் ஆட் ஆகும். ஏன்னா அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பும், அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சுக்கல, லிங்க் பண்ண அக்கௌண்ட்டோட நம்பரை நீங்கள் மொபைலில் வச்சுக்கல அப்படின்னா, அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை ஒரே ஃபோன்லேயே வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வச்சுட்டு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஆட் ஆகிடும். ஒரே யூபிஐ ஆப்பில் நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சுக்கலாம். இதனால் உங்களால் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்பர் மக்களே, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க லேப்டாப்பை பத்தின மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். சம்மர் சீசன் வந்துருச்சு, அதனால நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப்ல ஹீட்டிங் இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வழக்கத்தை விட அதிகமா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான வழி இருக்கு. இதுக்காக நான் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட் இ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு வந்து வந்திருக்கக்கூடிய கேமிங் நோட்புக் கூலர், அதாவது லேப்டாப் கூலருங்க. அந்த ஆண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய லேப்டாப் கூலர் பத்தி தான் சொல்ல போறேன். இதோட மாடல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா NC210 கேமிங் நோட்புக் கூலர், NC210. சரி, இந்த நோட்புக் கூலர் அப்படிங்கிற இந்த லேப்டாப் கூலர்னால என்ன யூஸ் பண்ணுவாக்கார், இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஹீட்டை தடுக்காது, ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை இதை வாங்கி அப்படியே வெளியே அனுப்பிவிடும். அதே மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் காத்து உங்களுக்கு கொடுக்கறதுனால ஓரளவுக்கு உங்க லேப்டாப்போட ஹீட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லேப்டாப் கூலரில் வெறும் ஃபேன் மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் மொத்தமாக வந்து 6 ஃபேன் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி ஃபேனாக 6 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஃபேனுமே நல்லா ஸ்பீடாக சுற்றக்கூடிய ஒரு சூப்பரான 6 ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 கூலிங் ஃபேனுமே எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2400 3200 ஆர்பிஎம்ல சுற்றும் ஒவ்வொரு ஃபேனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நல்ல கூலிங் ஃபேன் அப்படிங்கிறதுனால உங்கள் லேப்டாப்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் அதுலேருந்து கொஞ்சம் தடுக்கும். இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்டபிள் ரைசரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பு சரிச்சுட்டு போய் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக 2 லேப்டாப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி டிஸ்பிளே எதுக்காகனா இந்த லேப்டாப் அந்த கூலர் இருக்குல்ல அந்த ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 பட்டன் இருக்குது. அந்த 3 பட்டனை வச்சு உங்களால் வந்து கரெக்டாக எந்த ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். இது கூட உங்களுக்கு வந்து 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 யூஎஸ்பி போர்ட்லேயுமே உங்களால் மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் கீபோர்டு, மவுஸு, ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிவைஸ்னாலும் உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன அம்சங்கள் வந்திருக்கு இந்த இந்த கூலிங் பேரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 8GB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேன் இருக்குல்ல அந்த ஃபேன் கூடயே உங்களுக்கு வந்து 8GB லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேன் சுற்றுறப்ப அந்த லைட்டு எரியும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பல அம்சங்கள் கொண்ட இந்த கூலிங் பேடை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட லேப்டாப்போட ஹீட்டு அப்படியே லைட்டாக குறையும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக் குரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சபாஷ் சபாஷ் வெற்றி மாடுபிடி வீரன்.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
2: இது வாலிப வயசு.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ வழக்கமா வந்துட்டு இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு இந்த ஒரு கேள்வியை கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சுங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்குறேன். என்ன அப்படின்னா, சேலத்துல நீங்க பயங்கரமா மிஸ் பண்ற ஒரு விஷயம், அதாவது முன்னாடி ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும், ஆனா அப்ப இப்போ வந்து அது இல்லாம இருந்திருக்கும்ல, அப்படி நீங்க ஏதாவது சேலத்துல ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம என்ன ஜாலியாக வந்து பேசலாம். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கும் வந்து முகரம் பண்டிகை வாழ்த்துக்கள்ங்க. நம்ம சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முகரம் பண்டிகையை பயங்கர சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருக்காங்க. அதுவுமே வந்து நம்மளால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சமூக பேசு பொருளாக போயிட்டுருக்கு. முகரம் பண்டிகையை ஸ்பெஷலாக வந்து நிறைய இடங்களில் அன்னதானமும் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் முகரம் பண்டிகை வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி உலக போதை ஒழிப்பு தினம். இந்த ஒரு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சேலத்துலேயும் நிறைய இடங்கள்லையும் இந்த போதை ஒழிப்பு அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் எக்கச்சக்கமாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து சமூக வலைதளங்களை சம் பேசு பொருளாக இருந்தது. வா சூப்பரில், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளையே ஆச்சரியப்பட வச்சுது அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி சமூக பேசு பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அந்த கேள்வி எதுக்காக கேட்டேன் அப்படின்றத நான் அடுத்த இதில் வந்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்காங்க, அதுவும் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

ஜோதர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹர்ரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹர்ரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோட்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோட்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷூராவுடைய நாளில் இந்த பிறை 10 நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்து அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகமதிகம் மோதுவது. இதுதான் இன்றைய ஆஷூரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய நாளில் தான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 இந்த ஆஷூரா நாள் அன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ, அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். அமீன். வாஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வஸஹலா ஆஷூராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: அக்கா, நாளைக்கு புள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்.
5: கண்டிப்பா குடும்பத்தோட வந்து விழாவை நல்லா சிறப்பிச்சுட்டு போறோம்.
0: மீனாட்சி அக்கா, மீனாட்சிக்கா.
6: என்னம்மா?
0: நாளைக்கு பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன், எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும்.
6: கண்டிப்பா வந்துருவேன், நான் இல்லாம எப்படி?
0: வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க வாங்க.
6: என்ன நீலாம்பரி, வளகாப்புல மீன கருவாடு எல்லாம் வச்சிருக்கீங்க,
0: அதான பிள்ளைக்கு பிடிக்கும்.
7: என்னடி அம்மா, இந்த வளகாப்பே ஒரு தினுசா இருக்குது. மீன கருவாடு எல்லாம் வச்சிருக்காங்க, வளையலுக்கு பதிலா இன்னும் கழுத்துல போடுற மணியெல்லாம் வச்சிருக்காங்க. ஒண்ணும் புரியல எனக்கு.
6: அதுதான்க்கா, எனக்கும் தெரியல. இன்னும் பொண்ண வேற காணோம்.
7: என்ன நீலாம்பரி, வளகாப்பு வளகாப்பு, நீங்க பொண்ணையே காணோம்.
0: என்னக்கா, எப்ப பார்த்தாலும் மேலோட்டமா பாத்துக்கிட்டு அந்த சேர்ல பாருங்க, பொண்ணு எவ்வளவு அம்சமா உட்காந்துட்டு இருக்குன்னு.
7: என்னடி அம்மா இது, புள்ள புள்ளன்னாங்க, பூனை உட்காந்துட்டு இருக்குது உள்ள.
0: காமாட்சிக்கா, மீனாட்சிக்கா, வாங்க வந்து புள்ளைக்கு நலுங்கு வைங்க.
7: என்ன மீனாட்சி இது, நலுங்கு வைக்க வேற கூப்பிடுறா? இதுல கண்ணு எது, கண்ணை எதுன்னே தெரியல, எதுல பூசுறது?
6: அதுதாங்க எனக்கும் தெரியல. குத்து மதிப்பா எதுலயோ ஒண்ணு பூசி விடுங்க.
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சேலம்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த பயங்கரமா மிஸ் பண்றீங்க, அது பழைய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா புதிய விஷயமா இருந்தாலும் சரி, அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே கேட்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம்மோட 9787700 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது முன்னாடி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சேலம்ல இருக்கிற நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க, போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி சேலம்ல நடந்த சர்க்கஸ் பற்றிலாம் வந்து பேசிட்டு இருப்பீங்க. சர்க்கஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து புரியும். இப்போ நான் எதுக்கு சர்க்கஸை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற பாம்பே சர்க்கஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னிலிருந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா இன்னிலிருந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்க்கஸ் எக்ஸிபிஷனை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இன்னிலிருந்து. ஸோ அதெல்லாம் செம்மையாக இருந்து இருக்க போகுது. இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போய் பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு செம்மையாக வந்துருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் நேற்று தான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 300 புதிய பஸ்ஸை வந்து இது கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் சேலத்துக்கு எத்தனை பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 39 புதிய பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சேலத்தில். இதுவுமே கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயமா வந்துருக்க போகுது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா பூசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு
2: சொன்னாரு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சேலத்தில் நீங்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். சேலத்தில் இருந்த முன்னாடி ஒரு விஷயமாக வந்துருக்கலாம், இல்லைன்னா சேலத்தில் இப்போ இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எதாக வேணால் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 0107 8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இப்போது நிறைய படங்களில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அம்மாக்கள் பற்றி எவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு பர்த்டேலாம் வருது, இல்லை மதர்ஸ் டேலாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டைலாக ஸ்டேட்டஸ் எடுத்து வைப்பாங்க. என்ன டைலாக் அப்படின்னா, இந்த உலகத்தில் தாயை சிறந்த ஒரு சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். சரிப்பா, இதெல்லாம் எது இருக்கட்டும், நீ எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி

நிஜமாலுமே இப்போது இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். ஆனால் நம்ம அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து புரிஞ்சிடும் அப்படின்றதுக்கு இது ஒரு கிரேட்டான எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை.

0: சிகிச்சை.
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
0: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல செம்ம பேச பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பேசணும்ல. இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தென்காசியை பயங்கர அழகா காட்டுற நம்ம சிவா பிரதர் தான் இன்னைக்கு நம்மளோட பேச போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்டா நம்ம பேசும்போது நீங்க வீடியோஸ்லாம் எடுக்க போகும்போது

0: அங்கே இருக்கிற கிட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ப்ரோ உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, வேறு லெவல் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கரமாக பாராட்டினாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டிலலாம் போய் சொன்னீங்களா, ஷேர் பண்ணிங்களா? அப்படி ஷேர் பண்ணால் அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க? தென்காசி ஊரே வந்துட்டு செம்ம அழகா வந்துருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த ரெய்னி சீசன் அப்பலாம் தென்காசி பாக்குறதுக்கு 1000 கண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்திருக்கேன். இப்போ தென்காசியில இருக்கிற நீங்க சொல்லுங்க, தென்காசியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு பிளேஸ்னா எதை சொல்வீங்க?
1: கண்டிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய அணைகள் சூப்பரா இருக்கும். மேக்சிமம் தென்காசி வர எல்லாருமே குற்றாலத்துக்கு தான் சிட் பண்ணுவாங்க. குற்றாலத்தை தவிர்த்து ஒரு கிட்டத்தட்ட 6 டேம் கிட்ட இருக்கு. 6 டேம்ல பாதி டேம் காமராஜர் கட்டின டேம், மீதி டேம் வந்து கலைஞர் காலத்துல கட்டப்பட்ட டேம். அது இருக்கு. அந்த ஸ்பாட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து ஜஸ்ட் வீக்கெண்ட் வந்து இப்ப எங்கேயாவது போகணும்னு நினைச்சோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேம்.
0: தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கா தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, அதில் என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து தென்காசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க, பிளேசஸ் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ தென்காசியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஃபுட்னா எந்த ஃபுட்டை சொல்லுவீங்க பிரதர்? ப்ரோ நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாடோட ஃபேவரட் ஃபுட்டே வந்து பரோட்டாவா தான் இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து அதான் ப்ரோ அதை சொல்றாங்க.
4: கண்டிப்பா இங்கே பாரல் பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்.
3: சூப்பர் பிரதர், கண்டிப்பா அந்த சைடுலாம் வந்தா நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம் பிரதர். அதே மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல இன்னும் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணணும், என்ன என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
4: இங்க வந்து கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். இப்போ நான் ஒரு ரீசனா வந்து தாமிரபரணி ஆர்ச்சிட்டு அந்த அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இடம் ஃபேமஸா இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து எல்லாரும் குப்பைகளை ஒரே இடத்துல போட மாட்டேங்குங்க. இப்போ ஒரு எங்க ஊர் சைடு குப்பை தொட்டிங்கிறத எருக்குழி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல போடாம அவங்க வந்து எல்லா இடத்துலயும் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபேமிலியா போயிட்டு இந்த மாதிரி வீக்கெண்ட் போயிட்டு எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் இதை போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இந்த மாதிரி இது பண்ணாங்களேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஒரு ரிக்வஸ்டாக வச்சு இனி அப்கமிங் வீக்ஸில் வீடியோ போடலான்னு இருக்கேன். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி ஒரு நாலு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும்
3: அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட

வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்றேன். இப்போ நம்ம சேலம்ல கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னுதான் வந்து இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. மழை வருதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில மீட் பண்ணலாமா? பபாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக வண்ணதாசனின் நொண்டி கிளிகளும் வெறி நாய்களும் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பிச்சு கூரையில் எப்பொழுதும் தேடும் அந்த முகத்தை தேடிக்கொண்டிருந்தான். அவன் தனிமையாய் உணர்கின்ற போதெல்லாம் அந்த முகத்தை தேடுவான். அவன் தேடும் போதெல்லாம் அந்த முகம் தெரியும். அந்த கூரையில் ஒரு பல்பு தொங்கிக் கொண்டிருக்கும். அதிலிருந்து சற்று தூரத்தில் தள்ளி அந்த கூரையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தால் கோமாளி போன்ற அந்த முகம் தெரியும். அந்த உருவம் விழுந்து விழுந்து சிரிக்கும். சில நேரங்களில் வாயை பொத்தி கொண்டும் சில நேரங்களில் காற்றிலே மடிந்து மடிந்து பறக்கும் துணியில் வரையப்பட்ட ஓவியம் போல அது சிரிக்கும். நீண்ட நேரமாக முயற்சி செய்தும் அந்த முகம் இன்று தென்படவில்லை. கூரை கூரையாகவே தெரிந்தது, உத்திரமாகவே தெரிந்தது. அங்கே தொங்கும் மின் விளக்கும் அப்படியே தெரிந்தது. அதை தாண்டி வேறு உருவம் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் தங்கியிருக்கிற அறைக்கும் மேல் மாடியில் தான் சாயப்பட்டறை இயங்குகிறது. காலையில் எழுந்து பார்த்தால் சாயப்பட்டறை கழிவுகள் வீட்டோரம் தேங்கி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது நிறம் மாறிவிடும். பிச்சுவுக்கு அது ஒரு சாதாரண காட்சி. ஆனால் புட்டாவுக்கு அது சாதாரண காட்சி அல்ல. அவன் ஒரு ஓவியன். அவன் அந்த சாக்கடையில் தெரியும் வர்ண மாற்றங்களை கூட கற்பனையில் உள்வாங்கி கொண்டு வேறு விதமாக ஓவியமாக மாற்றிவிடுவான். பிச்சுவும் புட்டாவும் கிணற்றிலே நீர் இறைத்து குளித்து கொண்டிருந்தார்கள். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த வாளி கிணற்றிலிருந்து வரும்போது அங்கும் இங்கும் மாறி மாறி இடிக்கும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. இருவரும் பயன்படுத்திய சோப்பு நீரின் நுரைகள் வாய்க்கால் வழியாக ஓடி பப்பாளி குருமைகளை தாண்டி அங்கே ஒரு ஓவியம் போல் தேங்கி நின்றது. புட்டா சட்டென்று திரும்பி பார்த்தான். முகத்தை நன்றாக வலித்துவிட்டு அதையே உற்று பார்த்தான். புட்டா முகத்தை இப்படி வலிப்பது என்பது மேலே ஊற்றப்பட்ட தண்ணீரை துடைப்பதற்காக அல்ல. அவன் பல சந்தர்ப்பங்களில் அதை செய்வான். அவன் அதிர்ச்சியுறும் போதும் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்க்கிற போதும் அவன் முகத்தை அவ்வாறு வலித்துவிட்டு மீண்டும் பார். புட்டாவோட முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்க்க லட்சணமாக தான் இருக்கும். அது அசிங்கம் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எல்லோரும் போல முகமைப்பு இல்லை, கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆனால் எப்பொழுதும் சிரித்த முகம். எப்படியும் எப்போ பார்த்தாலும் சிரித்த மாதிரியே இருக்கிறதுக்கு புட்டாக்கிட்ட நம்ம கற்றுக்கணும்.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மொஹரம் பண்டிகையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் ஜியாவுதீன் நூரானி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஜியாவுத்தீன் நூரானி, சேலம் முகமதுபுராவில் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மொஹரம் மாதத்தினுடைய சிறப்புகள். முதல்ல மொஹரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொஹரம் என்பது 12 மாதங்களில் ஒரு மாதத்திற்கான ஒரு பெயர். அதில் சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்பது பிறை 9-10, அதாவது 9வது நாள் 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 10வது ஆஷூரா என்று கூறுவார்கள். அந்த நாள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாள். ஏன் சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னால் இந்த ஆஷுராவுடைய நோன்பை தான் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 9-10 பிறை 9-10 அன்றைக்கு யார் நோன்பு நோட்கிறார்களோ, அல்லது பிறை 10-11 யார் நோன்பு நோட்கிறார்களோ, அவர் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் நோன்பு வைத்ததற்கு சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? 12 விஷயங்களை அந்த ஆஷுராவுடைய நாளில், இந்த பிறை 10 நாம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள். அதில் முதலாவது விஷயம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுகுவது. இரண்டாவது, நோன்பு நோற்பது. மூன்றாவது, உறவினர்களை சந்தித்து மனமுவந்து அவங்களிடம் பேசுவது. நான்காவது, சதக்கா செய்வது, தர்மங்களை செய்வது. ஐந்தாவது, அன்றைய தினத்தில் குளிப்பது. ஆறாவது, கண்களுக்கு சுருமாயிடுவது. ஏழாவது, வயதில் மூத்த மார்க்க அறிஞர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது. எட்டாவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது. ஒன்பதாவது, அனாதையின் தலைகளை தடவி விடுவது. பத்தாவது, குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக செலவு செய்வது. பதினொன்றாவது, தேவையற்ற நகங்களை கையிலிருந்து காலிலிருந்தும் அகற்றுவது. பனிரெண்டாவது, அன்றைய தினத்தில் 1000 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹுல்லா சூராவை அதிகம் அதிகம் ஓதுவது. இதுதான் இன்றைய ஆஷுரா நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமல்களாக இருக்கிறது என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போல நிறைய நபிமார்களுடைய கஷ்டங்களையும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்திருக்கிறான். அதில் குறிப்பாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுங்கோலான ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீனுடைய வயிற்றிலிருந்து விடுதலை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். மூன்றாவதாக, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தவறு, அந்த கனியை சாப்பிட்ட தவறுக்கு பரிகாரம் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதனால் நிறைய நபிமார்களுக்கு இந்த நாளில் விடுதலை வழங்கப்பட்டது, அவர்களுடைய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக இதை வைத்து முஃபஸ்ஸிரீன்களை விளக்கம் தரும் பொழுது என்ன சொல்கிறார்கள், எப்படி இந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் விடுதலைகளையும் கஷ்டத்திலிருந்து ஒரு வெற்றியும் கொடுத்தானோ, அதே போல மனிதர்களுக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அதிகம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தருகிறான் என்று நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொஹர்ரம் மாதத்தில் இந்த பிறை 10 இந்த ஆஷுரா நாளன்று நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. அதையும் தாண்டி சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்வதும், நஃபிலான இபாதாத்துகள் செய்வது மிகவும் சிறந்த அமல்களாக இருக்கிறது. இந்த மூன்று அமல்களை யார் இந்த ஒரு நாளில் அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் வருடம் முழுக்க அந்த அமல் செய்த நன்மையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான். ஆமீன் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். அனைவருக்கும் இனிய மஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். அஹ்லம் வ சஹ்லா ஆஷுராவுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: புட்டா கார்ட்டூன் வரையும் போதெல்லாம் அப்படி தலையை சாய்ச்சி வச்சுக்குவான், அப்படி ஒரு கோணத்துல வச்சு அப்படி பாக்குற மாதிரி தான் இருக்கும் அவன் தலை. கார்ட்டூன் வரைஞ்சு முடிச்ச உடனே ஹஹஹா அப்படி சிரிப்பா. புட்டாவும் பிச்சுவும் கொஞ்ச நாளாதான் ஒன்னா தங்கியிருக்காங்க. புட்டா இவனோட வந்து தங்கனத்துக்கு அப்புறம்தான் கூரையில் அந்த முகம் பிச்சுவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. புட்டாக்கிட்ட ஒரு நாள் பிச்சு சொன்னான், கூரையில் ஒரு முகம் தெரியுதுரா, அது நீ போடுறிய டிராயிங் அது மாதிரியே இருக்குதுரா அப்படின்னு சொன்னான். அப்படியா என்று மட்டும் கேட்டுக்கொண்டான். அதிலே அவன் ஆர்வம் காட்டவில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராமா ரிஹர்சலுக்காக பிச்சு போயிருந்தப்ப தான் இந்த புட்டாவை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அங்கே தான் அறிமுகமும் நடந்தது. பிச்சு ஒரு நடிகன், அவன் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். அவனை வச்சு ஒரு திரைப்படம் கூட எடுத்தாங்க, ஹீரோவாக வச்சு. ஒரு எழுத்தாளர் வந்து இவனுடைய நாடக திறமையை பார்த்து அவனை நடிக்க வச்சார். அந்த படம் இந்திய அளவில் பெரிய அளவில் பரிசு வாங்குச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம், படம் பரிசு வாங்கிருச்சுங்கிறதுனாலயே அதில் நடித்த ஹீரோவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துடுதா என்ன? வர்றதில்லை. அது மாதிரி தான் நம்ம பிச்சுவுக்கும் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் சினிமாவில் கிடைச்சிது. பேர் சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. படம் அவார்டு வாங்கினா போதுமா, நிறைய நாள் ஓடினா தானே மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நல்லா எடுத்திருக்காங்கன்னு 4 பேர் பார்த்து பரிசு கொடுத்துடலாம். ஆனால் நல்லா இருக்குன்னு 400,000 மக்களாவது சொன்னா தானே அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும். யாரும் பெருசாக கூப்பிடல, பெரிய சம்பளம் இல்லை, தொடர்ந்து நாடகத்திலே நடிச்சுக்கிட்டு இருந்தான். பிச்சு பொறுத்த வரைக்கும் நாடகத்தை அவனே எழுதுவான், அவனே டைரக்ஷன் பண்ணுவான், அவன் நடிப்பான். முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த அந்த எழுத்தாளரை கூட 2வது படத்துக்கு கூப்பிடல. அவர் இது வரைக்கும் 4 படம் எடுத்துட்டாரு, கூப்பிடவே இல்லை. அந்த நாடக ரிஹர்சல் மேல் மாடியில் தான் நடந்துகிட்டுச்சு. அதில் 3 போர்ஷன் இருக்குது. 3வது போர்ஷனில் கடைசியாக தாண்டி போகணும் ஒவ்வொரு போர்ஷனாக. மேலே ஏறி பிச்சு முதல் போர்ஷனை பார்க்கும்போது அது பழைய பேப்பர்லாம் அடுக்கி வச்சுருந்த ஒரு இடமா இருந்தது. அங்கே தான் புட்டா இருந்தான். பெரும்பாலும் அவன் வரைஞ்ச ஓவியங்களாக தான் இருக்கும் இந்த பேப்பர்ஸ். புட்டாவோட ஓவியங்கள் கார்ட்டூன்ஸ் பத்திரிகைகளில் நிறைய வந்திருக்கு, பேசப்பட்டும் இருக்குது. பிச்சுவை பார்த்த உடனே நீங்கள் தான் அந்த படத்தோட நாயகனா அப்படின்னு கிட்டா கேட்டான். யாரோ இவனை பற்றி முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் போல இருந்தது, இல்லைன்னா அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு படத்தை தவிர மற்றதில் பெருசாக நடிக்கலை இல்லையா. பொதுவாக இந்த மாதிரி விசாரிப்புகள் எல்லாம் அவனுக்கு சங்கடமாக தான் இருக்கும் பிச்சாவுக்கு. ஏன்னா அப்படி ஒரு பெருமையான அந்த கதாபாத்திரத்தினால அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படலை. பரிசு கிடைச்சது, ஒரு மேடையில் நிறுத்தி கௌரவம் பண்ணாங்க, அவ்வளோதான். வாழ்க்கையை அதை மாற்றலை.

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: செய்யும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: புட்டா இவனுடைய கையை குலுக்கணா வேண்டா வெறுப்பா? அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாமா அது நான் தான் என்று கையை விடுவித்துக் கொண்டான். புட்டா பாதி குடிச்சட்டி ஜன்னல் மேல இருந்தது, அதை கீழே ஊத்தவும் முடியல, மீதியை இவனுக்கு கொடுக்கவும் முடியல. இப்படிதான் அவங்களுடைய நட்பு தொடங்கியது. சரி, எனக்கு ரிஹர்சல் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரணும் கிளம்பணும் அப்படின்னா, சரி போங்க வரும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொன்னான். அப்புறம் ஏன் கூட வாங்கலை அப்படின்னு ஒரு மரியாதைக்கு பிச்சு கூப்பிட்ட உடனே அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த புட்டா அவனோட கிளம்பி போனான். நாடக ரிஹர்சல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு இருவரும் சேர்ந்தே வந்தாங்க. அதிலிருந்து அவங்களுடைய நட்பு என்பது ஒரு இணை புரியாத நட்பாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். அடிக்கடி அந்த அரங்கத்துக்கு பிச்சு வர்றதும் புட்டா அவனை வரவேற்கிறதுமா போயிட்டு இருந்தது. அந்த அரங்கத்தில் ஒரு கிளி ஒன்று இருக்கும், யாரும் எதுவும் டைலாக் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மேலே ஒரு தனி பிரியம் வந்துடுச்சு நம்ம புட்டாவுக்கு. அதை பார்க்குறதும் தடவி கொடுக்கறதும் பண்ணுவான். ஒரு தடவை அன்பா தொட போய் அது விரலை பிடிச்சி ரொம்ப கடிச்சிருச்சு, இருந்தாலும் அதை விடுறதில்லை. அதுக்கு தேவையான தானியங்கள் கடலை அது இது கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் புட்டா நிறைய படங்களை வரைஞ்சி தள்ளிக்கிட்டே இருந்தான். பிச்சு அதை ஒவ்வொன்றா பார்த்தான். ஒவ்வொரு படமும் நாயாக தான் இருந்தது. நாயின் முகங்கள் பல்வேறு கோணங்களில் இருந்தது. பிச்சு கிட்டாவை பார்த்து என்ன நாயாக வரைஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்க என்று பிச்சு புட்டாவை பார்த்து கேட்டான். வரைஞ்சி முடிச்சுட்டு எப்போவும் சிரிக்கிற அந்த அதுதான் பதிலாக வந்தது. அந்த கிளி கூண்டில் அடைக்காமல் தனியாக தான் இருக்குது, சுதந்திரமாக இருக்குது, ஏன் பறந்து போக மாட்டேங்குது அப்படின்னு உற்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு இறக்கை அதுக்கு உடஞ்சி போயிருந்தது. அதை தெரிஞ்சிட்ட உடனே புட்டாவோட முகம் ரொம்ப ஒரு கவலையுடையதாக மாறிடுச்சு. மீண்டும் முகத்தை வலிச்சிக்கிட்டான். அந்த நாளில் இருந்து புட்டா அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டான். வழக்கமாக எப்போவாது வந்து போகிற அவன் இப்போ எப்போவாது வெளியில் போக பழகிக்கிட்டான். கிளியோடு அவனுக்கு உள்ள நெருக்கம் அதிகமாக போச்சு. ரொம்ப நாள் அது அவனுடைய நண்பனாகவே மாறிடுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் புட்டா காணாமல் போயிட்டான். ஒரு முறை டெல்லியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது புட்டாக்கிட்ட இருந்து தான். அதில் அவன் சந்தித்த மனிதர்கள், அவன் பார்த்த கடல், கடல் அலைகள், அதை பற்றி தான் எழுதியிருந்தான். கிளி எப்படி இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தான். கிளிக்கு புட்டா வச்சுட்டு போன பேர் சிவப்பி. அதையே எல்லாரும் சொல்லி பின்னாளில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தொடர்பில்லை. எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் புட்டா, எதுவும் தெரியலை.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஆனா அவன் வரைஞ்ச கார்ட்டூன்கள் எப்பயாவது பத்திரிகைகள்ல வர்றதுண்டு. கீழே புட்டான்னு இருக்கும், அவ்வளவுதான். எங்க இருக்கான் என்ன, இந்த விலாசம் எல்லாம் போடுறது இல்லையில, ஒரு பேர் மட்டும் தானே போடுவாங்க. ஸோ அவனை தொடர்பு கொள்ள முடியல. ஆனா புட்டா இவனை வெறுமனே விட்டுட்டு போகல, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். நாடகத்தில் நடித்து சம்பாதிக்கிறது பத்தாது, சினிமாவையும் நம்பிட்டு இருக்க முடியாது, ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்துருந்தான். இப்போ பழைய பேப்பர் வாங்கி விற்கிற அந்த வித்தையை கற்றுக் கொடுத்துருந்தான். அதுதான் இன்னைக்கு நம்ம பிச்சுவுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ வாழ்க்கை ஓடுதுன்னா அவன் சொன்ன யோஜனை தான். அப்படி பார்க்கும்போது புட்டா எங்க தெரிஞ்சாலும் இவனுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா பிச்சுவுக்கு தூசினா கொஞ்சம் அலர்ஜி, பழைய பேப்பருங்கிறதுனால தூசி இல்லாம இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த குடோனுக்குள்ள போனாவே ஒரு மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். அதனால பெரும்பாலும் ஆட்களை வச்சுதான் ஏத்துறது இறக்குறது அது மாதிரிலாம் நடக்கும். ஒரு நாள் கேரளா பக்கம் இருந்து ஒரு கடிதம் வந்தது, அதுவும் நம்ம புட்டா எழுதுனது தான். அதுலயும் அவன் சிவப்பிய கேட்டு எழுதியிருந்தான். கேரளாவில் அவன் பார்த்த விஷயங்களை பற்றி கூறியிருந்தான், நலம் விசாரிச்சிருந்தான். பொதுவாக அவனுடைய கடிதங்களில் என்ன பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கருத்தின் சுருக்கம் தென்படும், அது இந்த கடிதத்திலையும் தென்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் பிச்சு ஒரு நாடகம் எழுதி அதை போட்டிருந்தான், அது ரொம்ப பிரபலமாக பேப்பர்லலாம் வந்திருந்தது. இந்த கடிதத்தில் அதை பற்றி விசாரிப்பான் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி அவன் ஒன்றும் கேட்கவே இல்லை. சிவப்பி இப்போ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா, எதை சொன்னாலும் திருப்பி சொல்கிறதும், விசில் அடித்தா அதுவும் விசில் அடிக்கிறதும், இப்படியெல்லாம் அதை பண்ணுறது அங்கே ஒரு வேடிக்கையாகவே இருக்கு. இந்த செய்தி சுற்று வட்டாரத்தில் தெரியும், இப்படி ஒரு கிளி இருக்கா அது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதான். கண்ணப்பன் அந்த டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான். பிச்சு மேலே அந்த பழைய பேப்பர் அந்த ரூமில் இருந்து கீழே பார்த்தான். கண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் நாடகத்துக்காகட்டும் சினிமாவுக்காகட்டும் இந்த கூட்டமாக ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆட்களை சப்ளை பண்ணுற ஆள் தான். பழைய பேப்பர் ரூமில் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுட்டு இருந்த பேப்பர்லாம் சரிஞ்சு கீழே கிடந்தது. உள்ளே போய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தூசி ஒத்துக்கலை, தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங், தும்மல் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி விடு விடுன்னு கீழே இறங்கி வந்து டீ கடையில் உட்காந்து சூடாக ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டு நம்ம பிச்சு சொன்னான். சூடாக டீயா, அப்புறம் சவுப்பிக்கு எதுவும் வாங்கலையா அப்படின்னா, கட்டு ஒரு பண்ணும் இன்னொரு டீயும் சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்து டீயை வாங்கி குடித்த பிறகுமே அந்த கொமட்டல் அதெல்லாம் மாறலை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பிச்சுனே, கிளியெல்லாம் வளர்த்துறீங்களாமே அப்படின்னு ஆரம்பிச்சான் கண்ணப்பன். ஆமாமா இருக்கு, அதுக்கு என்ன? ஏன்னா அவன் மூச்சு வாங்கிட்டே இருக்கு, உடல்நிலை சீரா இல்ல, அவனோட சகஜமா பேசுற மனநிலை போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமை தான். ஏதோ பேசுதான், விசில் அடிக்குதான் அப்படின்னா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் பிச்சு. இல்ல, நம்ம டைரக்டரு ஒரு கிளி தேடிக்கிட்டு இருக்கிறாரு, நொண்டி கிளியா இருந்தா பரவாயில்லன்னு நம்மளும் அப்படிதானே சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு கண்ணப்ப சொன்ன உடனே சுருன்னு கோபம் வந்துருச்சு. நொண்டி கிளின்னதும் கோபத்தை காட்ட முடியல, ஆனா தும்மல் தொடர்ந்து வந்தது. அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை நம்ம பிச்சு. அதான் நம்ம அண்ணங்கிட்டே இருக்கும்போது எதுக்கு அங்கேயும் தேடணும்? சொன்னீங்கன்னா டைரக்டருக்கு ஒரு ஃபோன் போடுவேன், கிளிக்குண்டானதை அவர் பார்த்துக்குவார், பேசி முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு கண்ணப்பன் சொன்னப்ப, போயா நான் தான் நடிகன், என் கிளி ஒன்றும் நடிக்காது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு மேலே விடு விடுன்னு போயிட்டார். கண்ணப்பனை பார்த்தா நாய் மாதிரி தான் தெரியும் நம்ம பிச்சுவுக்கு. ஏன்னா அவர் ஆள்களை மட்டும் சினிமாவுக்கு சப்ளை பண்ணுறவர் இல்லை, அவர் கேட்டவங்களுக்கு கேட்டவங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆளும் கூட. அவரை பார்த்தா இவருக்கு ஒன்றும் தோணாது, ஒரு மனித பிறவி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயாவது இவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு டைமு நம்ம புட்டா வரைஞ்ச அந்த நாய்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போல்லாம் நினச்சிக்குவார், ஏற்கனவே கண்ணப்பனை புட்டா பார்த்துருப்பானா, அவனை பார்த்து தான் அதை வரைஞ்சிருப்பான் அப்படிலாம் நினைப்பார். மேலே போயிட்டு கீழே சரிஞ்சு கிடக்கிற பேப்பரை எல்லாம் எடுத்து வச்சிடலாம் எப்படியாவது அப்படின்னு குனிஞ்சு பார்க்கும்போது பச்சை வண்ணத்தில் ஒற்றை செருகு மட்டும் பேப்பருக்கு கீழே அழுந்தி கிடந்ததை பார்த்தான் நம்முடைய பிச்சு. அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சுது, மயக்கம் வர மாதிரி இருந்தது. தள்ளாடி கீழே அப்படியே படுத்து கூரையை பார்த்தான், இப்போ அந்த முகம் கூரையில் தெரிஞ்சது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. நொண்டி கிளிகளும் வெறிநாய்களும் என்ற இந்த கதையின் மூலம் வண்ணதாசன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால், பொதுவா தவறுகள் செய்யக்கூடாதுன்னு வாழ்றவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வர்ற மாதிரி, தப்பு பண்ணா ஒன்றும் தப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வர்றதில்லை. எப்படியோ தினசரி வாழ்க்கை அவங்களுக்கு ஓடிடுது, தவறே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு தினசரி வாழ்க்கையே போராட்டமா போயிடுது. என்ன இது வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையை தான் இங்க பதிவு செய்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி. நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆமைக்கும் முயலுக்கும் இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் நடக்கும். அதில் வந்து ஆமை தான் ஜெயிக்கும், முயல் வந்து தோத்துரும் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் அப்புறமா ஆமையும் முயலும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்பயும் போல் ஜாலியாக காட்டில் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்பட்ட இன்னொரு நரி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வேலை செஞ்சிச்சு. நம்ம ஆமையும் முயலையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நிறைய திட்டம்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுச்சு. ஸோ அதனாலேயே ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நரி வந்து ஆமைக்கும் முயலுக்கும் இன்னொரு நாள் ரேஸ் நடக்கட்டும், அந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிச்சு. ஆனால் ஆமையும் முயலும் அதை வந்து ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டோமே, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நரி வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் தைரியம் இல்லையா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் இந்த ரேஸுக்கு தயாராக்கி அதே மாதிரி போட்டியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ரெண்டு பேரும் ஒரு திட்டத்தை போட்டாங்க. நரி வந்து இந்த மாதிரி நம்மளை பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம முறியடிக்கணும்னா நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரேஸில் ஒரே வேகத்தில் ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த இலக்கையும் போய் அடைஞ்சு ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாராச்சும் நம்மளை இந்த மாதிரி தவறான வழிக்கு கொண்டு போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு அது சரியா தவறா அப்படின்றத பிரித்து பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த செயலை செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: ஸ்ரீஹரிஹரன்.
0: ஸ்ரீஹரிஹரன், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th to 9th.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: MPS புத்துமாரியம்மன்.
0: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: குணா, சபரி, தேவா, நித்தீஷ், நிறைய பேர் இருக்காங்க.
0: வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இந்த வெளியில எல்லாம் ஒன் டே ட்ரிப் மாதிரி போன அனுபவங்கள் எல்லாம் இருக்கா?
1: வீட்டுல
0: விட மாட்டாங்க. சரி, இது வரைக்கும் பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்களா? பிளான் கூடவா போட்டது இல்ல, இந்த மாதிரி இங்க போலாம் அங்க போலான்னு.
1: ஒரு தாட்டி இது செங்கலாண்டிக்கு போலான்னு, லாஸ்ட் டேக்கானா கேக் வெட்டுவோம், ஜாலியா இருக்கும்.
0: ஓ, அப்போ அதெல்லாம் உண்டு. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீஹரிஹரன் கூட பேசலாம். ஸ்டேட் உண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஹரிஹரன் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்ரீஹரிஹரன் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட நலன் சம்பந்தமா நமக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி போட போகும்போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடுப்பூசி போடும்போது பெற்றோர்கள் நோட் பண்ணணும்?
8: தடுப்பூசி முதல்ல போட போகும்போது நம்ம எதுக்கு போடுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த நோய்க்காக போடுறோம் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தடுப்பூசி போட்டால் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு நோய் கிருமி அதனுடைய ஆற்றலை குறைச்சோ இல்லைன்னா நோயை கிருமிகளை செயலிழக்க வச்சு அதை தான் மருந்தாக நம்ம கொடுக்குறோம். அப்போ அதனால் நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் லேசான காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காய்ச்சலுக்காக பதட்டப்பட தேவையில்லை. காய்ச்சல் பெரும்பாலும் ஒரு நாட்டில் சரியாயிடும். தடுப்பூசி தொடைகளில் இல்லைனா கைகளில் போடுவாங்க. இப்போ ஊசி போட்ட இடத்த நம்ம ரொம்ப தேக்கெல்லாம் கூடாது. நல்ல ஊசி போட்டோடனே நல்லா அழுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேசாக வேணால் ஐஸ் ஒத்தடம் கொடுத்துக்கலாம். ரொம்ப அந்த இடத்த போட்டு தேய்க்க தேவையில்லை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கூட இப்போ ஊசி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊசி போட்ட இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுவோம், கட்டி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதே போல் தான் குழந்தைங்களுக்கு தேய்க்கலாமா தேய்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கும். ஸோ அந்த ஒரு டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த ஊசி போட்ட இடத்த ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் சளி தொந்தரவும் காய்ச்சலும் ஏற்படுறது சகஜமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கிளைமேட் வந்து வெய்ய காலத்துலேருந்து அப்படியே மழை காலத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை பெரியவங்களுக்காகட்டும் சளி லைட்டாக ஏற்படும், தொண்டை ஒரு மாதிரி கரகரன்ட் இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக மெடிசன்லாம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, அது நேச்சுரலாகவே சரியாயிடும். சுடுதண்ணி மெயினாக எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட குடிக்கலாம். ஸோ சுடுதண்ணி மெயினாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயங்களெல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: நான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஸ்ரீஹரிஹரன் கூட தான் பேச போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம ஹரிஹரன் கூட பேசிடலாமா? ஹரி, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயாச்சும் போறீங்களா? சிலம்பம் கிளாஸ். ஓகே, கிளாஸ் நேம்?
4: சேலம் சிலம்பம் கிங் ஆஃப் குயின்.
3: சூப்பர். சரி, நீங்கள் சிலம்பம் கிளாஸ்ல இப்போ என்னென்னலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
4: வாரல் வெட்டு, கல்யாணி, அவ்வளோதான்.
3: வாவ், சரி, நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு?
4: இப்போதான் அது ஒரு வாரம்.
3: ஓகே ஓகே, ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. சரி, கண்டிப்பாக அப்போ சிலம்பம் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க தானே? அவங்கெல்லாம் யார் யார்?
4: கௌதம், அதுக்கப்புறம் ஆகாஷம்னா.
3: ஓகே ஓகே, 1 வீக்கில் எப்படியோ இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டிங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் சைடு போவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? தமிழ் மிஸ். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போலியே உங்களுக்கு. சரி, அப்போ எனக்காக தமிழில் ஏதாச்சும் திருக்குறள் சொல்கிறீங்களா?
4: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாங்க, அதனை அவன் கண்டுவிட்ட பொருள் இச்செயலை இந்த வகையால் இவன் செய்து முடிப்பார் என்று அச்செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும்.
3: வா, சூப்பர். கேட்ட உடனே டக்குன்னு திருக்குறள் பிளஸ் பொருளோட சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்டடீஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நான் ஒரு கேம் ஒன்று விளாட்லாமா? நான் உங்கள் கூட ஒரு கேம் ஒன்று விளையாண்டே ஆகணும். ஓகே, விளாட்லாமா? ஓகே. என்ன கேம்னா, நான் ஃபஸ்ட்டு 3 கலர் சொல்லுவேன், அடுத்ததாக 2 கலர் தான் சொல்லுவேன். நான் எந்த கலரை மிஸ் பண்ணனோ அந்த கலரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, விளாட்லாமா? ஓகே. உங்களுக்கான ஃபஸ்ட்டு கலர் என்ன அப்படின்னா பிங்க், எல்லோ, க்ரீன். பிங்க், எல்லோ,
4: க்ரீன்.
3: வா, டக்குன்னு மிஸ் பண்ண கலர் சொல்லிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஒயிட், ஆரஞ்ச், ப்ளூ. ஆரஞ்ச், ப்ளூ,
4: ஒயிட்.
3: ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ, பிங்க், பர்பிள். எல்லோ, பிங்க், கரெக்டான ஆன்சர் தான். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே ஸ்ரீஹரிஹரன். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் Top 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஹரிஹரன் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஹரி மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787070178 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி ஓகே, இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் எப்பயுமே வாரத்தில் 7 நாளுமே இந்த கார ரெசிபியே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் வந்து ஸ்வீட்டாக நம்ம லைஃப்லேயும் ஸ்வீட் வேணும் அப்படின்றதுனால வாரத்தில் இந்த நாள் வந்து நான் ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் குழந்தைங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இனிப்புனதும் உடனே சர்க்கரை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது வந்து டோட்டலாக ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய வெல்லத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு, எல்லாரும் மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு க்ளூவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு அடதோசை மாதிரி வச்சுக்கலாமே, ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இனிப்பு அடதோசை எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இப்போ சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப்பு, அடுத்ததா வெல்லம் வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி, இப்போ 1 கப் கோதுமை மாவுனா அதே 1 கப் அளவு வெல்லம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3/4 கப் அளவு கூட வெல்லம் போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தை வந்து நல்லா நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போதான் ஊற்றி மாவு வந்து பிணையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காய்ச்சி எடுத்த அந்த வெள்ளப்பாகுல இந்த மாவு போட்டு நம்ம வந்து நல்லா இந்த அடதோசை தட்டுவோம் இல்லையா, அந்த பதத்தில் ரெடி பண்ணி வச்சிடணும். அது கூடவே ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதையுமே மேலே தூவி சேர்த்து இது பண்ணிடணும். இப்போது தோசைக்கல் காஞ்சதும் இதை அப்படியே எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து தோசையை எப்பயும் போல் தட்ட ஆரம்பிச்சிடணும். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து நல்லா வேகணும், வெந்தால் தான் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை இன்னும் டெக்கரேஷன் பண்ண, அதாவது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு முந்திரி திராட்சைலாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சு தோசையை தட்டி தட்டின தோசையில் லைட்டாக மேலே தூவி விட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான இந்த அடை தோசை ரெடி ஆகிடும். அதுவும் குழந்தைங்க இந்த கார அடை தோசை தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்போம். இந்த இனிப்பு அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஒரு அளப்பரிய ஆனந்தம் வந்து இதை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ காலையில் இந்த ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டேவே ஸ்வீட்டாக ஆரம்பிக்கணும்னா இப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் இந்த ஒரு இனிப்பு அடை தோசை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஹரிஹரன் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்ரீஹரிஹரன் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதியா இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இன்புட் எல்லாம் நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு வேலையாக தனியாக அவங்கக்கிட்ட கொடுக்கறத விட ஒரு குரூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ அது மூலிமா நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, இந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸை குழந்தைங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் மேம், என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்?
5: மெயினாக நீங்கள் சொல்கிற டீம் ஒர்க்குங்கிறது மெயின், இட்ஸ் அ மஸ்ட். அது எங்கே வளர்த்த முடியும்? ஸ்கூலில் மட்டும்தான். பேரண்ட்ஸே கூட இந்த பக்கத்தில் ரோடில் அப்படின்னா நான் கூட இப்போலாம் ஒன்று கொண்டு சண்டை போட்டுது. ஆனால் இங்கே வந்து அண்டர் அவர் கண்ட்ரோல் ஓரளவு அந்த டீம் ஒர்க்கு கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன வேலைகள், இந்த சென்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டான வேலை, இந்த இதை பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க், இப்போ பூக்கள் அப்படின்னா பூக்களை இப்போ இது பண்ணிட்டு வாங்க, பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ அப்புறம் வந்து ஒரு குரூப்புக்காக ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஒரு அசைன்மெண்ட்டுன்றது ஒன்று கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம், அல்லது ஒருத்தரை பற்றி எழுதக்கூடியதாக இருக்கலாம். அப்படியே குரூப் ஒர்க்காகவே டீமாக உட்காந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லு எழுது, அதே மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் எதோ ஒன்றுனா சால்வ் பண்ணால் ஆளுக்கு ஒரு மெத்தடு சொல்லி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை ஆளாளுக்கு என்னென்ன தீர்வு முறையில் தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் கொடுத்து அதில் எது பெஸ்ட்டு, அதை எப்படி ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவன் சொல்கிறதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைகளை புரிய வைக்கணும். அப்போ நம்ம சொல்லணும், நம்ம கருத்துன்றது பெஸ்ட்டு தான், அதாவது குட்டு தான், ஆனாலும் பெட்டர் பெஸ்ட்டுன்றதும் இருக்குது. ஸோ அப்போ எப்படி வரும், ஒரு குரூப்பாக சேர்ந்து இருந்தால் நமக்கு நல்லது கெட்டதுகள் தெரியும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான இடம் அப்படின்னா அது ஸ்கூல் தான். ஸோ ஸ்கூலில் அவங்க 4 பேரோட சேர்ந்து இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸோ இல்லை புது புது ரைம்ஸு ஸ்டோரிஸு இதெல்லாம் கற்றுக்கும்போது இல்லை சொல்லி காட்டும் போது அவங்களுக்கு அந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பரான பாடலை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. டாடா பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. நீங்க எப்பயுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சில பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம சோனா எஃப்எம் எனக்கு. சில பேர் கால் பண்ணி நான் செம்மையாக இருக்கேன் தருண் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் எப்பயுமே நான் உற்சாகத்தோட நிகழ்ச்சியுமே தொடங்கிடுறேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு ஏரிகளோட அமைதியான நகரம்னு சொல்லக்கூடிய பீம்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பீம்தாள் நிலப்பகுதி உத்தரகாண்ட் மாநிலத்தோட அழகிய மலைநகரம் தான். இயற்கை அழகு, வரலாற்று பாரம்பரியம், அமைதியான சூழல்னு எல்லாத்துக்குமே புகழ் பெற்றது இந்த இடம். வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்குமாங்க. பீம்தாள் அப்படின்றது உத்தரகாண்ட் மாநிலத்தோட நைனிடால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைவாச ஸ்தலம்தான். இதோட உயரம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமாராக 1370 மீட்டர் இருக்குங்க. நைனிடாலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை சிகரம் அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்தோட இதயமாக இருக்கிறது அழகிய பீம்தாள் ஏரி தான். நேர்களே, பீம்தாள் அப்படின்றது ஒரு பேர் மட்டும் இல்லை, அந்த பேருக்கு பின்னாடி மகாபாரத கால வரலாறு இருக்குங்க. மகாபாரதத்தோட வீரனான பீமனோட பேர்லேருந்து தான் இந்த இடம் இந்த பேர் பெற்றதாக நம்பப்படுது. ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மேஸ்வர மகாதேவ் கோயில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் பீமன் இங்கே வந்தப்போ உருவானதா உள்ளூர் மக்களோட நம்பிக்கைகள் சொல்லுதுங்க. இப்போ இருக்கக்கூடிய கோயில் 17ஆம் நூற்றாண்டில் குமாவோன் பகுதியை ஆட்சி செஞ்ச சந்த் வம்ச மன்னர் பாஸ் பகதூரால கட்டப்பட்டதா வரலாற்று சான்றுகள் சொல்லுது. நேர்களே, பீம்தாள் அப்படின்றது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, கல்வி ஆராய்ச்சி துறைகளில் முக்கியமான இடம் கொண்ட ஒரு சூப்பரான இடம்னு கூட சொல்லலாம். இங்கே தேசிய குளிர்நீர் மீன்வள ஆராய்ச்சி மையம், தசார் மண்டல ஆராய்ச்சி மையம் மற்றும் பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பீம்தாளில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 93% அதிகமாக இருந்திருக்குங்க. இது இந்தியாவோட தேசிய சராசரியை விட ரொம்பவுமே அதிகம். கல்விக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுது. இயற்கை, வரலாறு, கலாச்சாரம் இது மூணையுமே ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அரிய இடம்தான் பீம்தாள். அமைதியை தேடி வரவங்களுக்கும் இயற்கையை ரசிக்க விரும்புகிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த பயண அனுபவத்தை கொடுக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013ஆம் வருஷம் நாங்க போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிருச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003ஆம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டை நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் நல்லூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு சந்திச்சிருந்தாங்க. அவர்கிட்ட நல்லூர் கிராமத்தில் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சா, அங்கே அத்தியாவசிய வசதிகள் எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் வனவிலங்கு பிரச்சனையை பற்றியுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்கள் பேர்?
5: பேர் வெங்கடேஷ்.
4: வெங்கடேஷ். எத்தனை வயசு ஆகுது? நான்
5: எனக்கு 39.
4: எந்த ஊர்?
5: நல்லூர்.
4: எத்தனை வருஷமாக நல்லூரில் இருக்கீங்க?
5: நல்லூரில் இருக்க ஒரு 30 வருஷம் பக்கம் இருக்கும்.
4: இப்போ அங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க?
5: அவங்க வாழ்றது வந்து எஸ்டேட் வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி அங்கங்கே கூலி வேலைக்கு அங்கங்கே போய் அவங்க சமாளித்து அவங்க இதை சமாளித்து இது பண்ணிக்கிறாங்க.
4: நீங்கள் என்ன?
5: நாங்கள் அங்கேருந்து நல்லூர் கிராமத்துலேருந்து வந்து ஏற்காடு வந்து ஏற்காட்டுலேருந்து இது மாதிரி எஸ்டேட்டு கிராம எஸ்டேட்டுக்கு வந்து இது மாதிரி மரம் வெட்டி கூலி வேலை செஞ்சு சமாளித்து சாப்பிட்றோம்.
4: இப்போ மரம் வெட்டுற வேலை இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும். இப்போ சப்போஸ் வந்து மரம் வெட்டலை, இப்போது இந்த ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள்லாம் வந்துட்டு 2 மாதம் வெட்டாமல் அப்படின்ற
5: அதே மாதிரி இப்போ இப்போ வந்து காய் இப்போ காப்பி காய் விட்டு இது பூ பூச்சுன்னா அவ்வளோ வேலை கிடைக்காது. அது மழை பெஞ்சுச்சானே அது வேலை கிடைக்காது நம்மளுக்கு. இது மாதிரி வெயில் டைம் தான் நம்மளுக்கு சரி வேலை கிடைக்கும்.
4: அந்த சமயத்தில் வந்துட்டு
5: அது வளர்த்துறதுங்க அப்படியே இதை வச்சு ஏதோ ஒன்று பொழப்பு வெட்டிட்டு அங்கே அரசு கூப்பிட்டாங்கன்னு கூலி வேலைக்கு போய் சமாளித்து அதை வந்து சமாளித்து நம்ம வயிற்று குடும்புக்கு நம்ம சாப்பிட வேண்டியது தான்.
4: பேருந்து வசதிகள்லாம் இருக்குங்களா?
5: அதெல்லாம் இருக்குது, இருக்குது பஸ்ஸு. அது காலையில் 7 மணிக்கு வரும், சந்திரம் 4:45 அங்கே நம்பர் நல்லூர் வந்துடும்.
4: என்னதுன்னா
5: பஸ் வந்துடும்.
4: மருத்துவமனை வசதி?
5: அது மருத்துவம்னா நம்ம மஞ்சள் கூட்டு வரணும் இல்லைன்னா ஏற்காடு வரணும்.
4: எமர்ஜென்சினா
5: ஆம்புலன்ஸ்? அதுக்கு 108 போன் பண்ணோம்னா அதுக்கு வந்துடும். அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இல்லை, நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை, பக்கத்து ஏரியாவில் எல்லாம் எஸ்டேட்டு இருக்கிறதுனால அவங்க மிச்சம் இருக்கு. அது வந்துட்டு இது பண்ணுறது.
4: இப்போ நீங்கள் 30 வருஷமாக இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து வந்துருப்பீங்க?
5: நாங்கள் சின்ன வயசுல எங்கள் பாட்டு மாட்டி காலத்துலேருந்து அங்கே தான் இருக்கோம், நல்ல ஒரு கிராமத்தில்.
4: அப்போ அந்த டைம்லாம் மருத்துவமனையே இருந்திருக்காது?
5: அப்பயெல்லாம் இல்லையா? அப்போலாம் இங்கே ஏற்காடு வந்து தான் சேலம் பண்ணாதானா.
4: அந்த டைமில் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க?
5: அம்மா இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஏதோ வச்சு வண்டி கிண்டி வச்சு தான் கூட்டிகிட்டு ஏற்காடு டவுனுக்கு வந்தால் தான் நம்ம இது மருத்துவமனை.
4: அந்த டைமில் வந்துட்டு இப்போ மருத்துவ முறைகள் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு.
5: அப்போ அந்த காலத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து மருத்துவமனை அங்கேயெல்லாம் இல்லையா,
4: கஷாயம்
5: அதை வச்சு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை.
4: தெரியல.
5: 94-42-90-21-17 வெங்கடேஷ்.
4: நன்றி அண்ணா.
5: சரி, நன்றி.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட வெங்கடேஷ் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேரிலே தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்துல ரொம்ப அருமையா தெருக்கூத்து நாடகங்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டிட்டு இருந்தாங்க. பக்த மார்கண்ட சிவபூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் தாங்க இவங்க நிகழ்த்தின நாடகம். அந்த நாடகம் ரொம்ப பெரிய நாடகம். அதிலிருந்து சின்ன சின்ன பகுதியா உங்களுக்காக தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியோட 3வது பகுதியில ஒளிபரப்பப்படுது. மறக்காம கேளுங்க. இப்போ இந்த நாடகத்தோட ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
4: எப்படி என்றால்,
5: எப்படி
4: என்னுடைய பெயரோ தேவேந்திரன். தேவேந்திரன் என்றாலும் இந்த தேவேந்திரனை 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் அங்கத்தில் சமர்ந்து பெற்று வாடா மகனே வருங்கால இளவரசா என்று என்னை வாரி வளபரமாக முத்தையிட்ட என் தாய் தந்தை யார் என்று தெரியும். அப்படியா? என்னுடைய தாய் தந்தை பெயர் சொல்ல வேண்டும்.
5: தெரிவிக்கின்றேன்.

0: ரொம்ப அருமையா இருக்குல்ல நேர்களே, இந்த நாடகம் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: போடா

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இயற்கையோட சிறந்த கட்டிட கலைஞர் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? யோசிங்க. யோசிச்சிங்களா? நான் தச்ச நெரும்பு அப்படின்னு சொல்லுவேங்க. இந்த தச்ச நெரும்பு நம்ம ஏற்காட்டில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தச்ச நெரும்பு பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தச்ச நெரும்புக்கு சின்ன உடல் இருந்தாலும் அசாதாரணமான திறமைகள் இருக்குங்க. பெயருக்கு ஏற்ற மாதிரி மரத்தில் வேலை செய்யக்கூடிய தச்சனை மாதிரியே மரத்தை குடைஞ்சி தங்களுக்கான வாழ்விடங்களை உருவாக்கும் தன்மை கொண்டது தான் இந்த தச்ச நெரும்பு. தச்சன் எறும்புகள் உலகத்தோட பெரும்பாலான பகுதிகளில் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட இனங்களை கொண்ட இந்த எறும்புகள் எறும்பு உலகத்தில் ரொம்பவுமே பல்வகை தன்மை கொண்ட பேரினங்களில் ஒன்றா சொல்லப்படுது. பலர் தச்சன் எறும்புகள் மரத்தை சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இது மரத்தை உணவாக சாப்பிட்றது இல்லை, அதுக்கு பதிலாக ஈரமான அப்படி இல்லைன்னா அழுகிய மரத்தை தங்களோட வலிமையான தாடைகளால் குடைஞ்சி அதுக்கு உள்ள சுரங்கங்கள் மற்றும் கூடுகளை உருவாக்குது. குடைந்த மரத்துல வெளியே தள்ளி விடுதுங்க. இதுதான் அதோட இருப்பை வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய அடையாளமாக இருக்கு. தச்ச நெரும்புகளோட சமூக வாழ்க்கை ரொம்பவுமே ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு ராணி எறும்பு, பல தொழிலாளர் எறும்புகள் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான ஆண் எறும்புகள் இருக்குமா. ராணி முட்டையிடும் பணியை அப்படியே தொடர்ந்துட்டே இருக்குமா. தொழிலாளர் எறும்புகள் உணவு தேடுதல், கூட்ட பராமரிக்கிறது மற்றும் குஞ்சுகளை வளர்க்கறது மாதிரியான பணிகளை செய்யுமா. இதில் இதோட உணவு பழக்கமும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. இறந்த பூச்சிகள், பூச்சிகளோட உடல் பாகங்கள், தாவரங்களில் கிடைக்கக்கூடிய இனிப்பு சாறுகள் மற்றும் அஸ்வினிகளால் வெளியிடப்படக்கூடிய தேன்பனி மாதிரியான இனிப்பு திரவங்களை உணவாக எடுத்துக்குது. சில நேரங்களில் அஸ்வினிகளை பாதுகாத்து வளர்த்து அது கொடுக்கக்கூடிய இனிப்பு சாறை சாப்பிடுமா. இயற்கையில் தச்ச நெரும்புகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இறந்த மரங்களை சிதைவடைய செஞ்சு காடுகளோட இயற்கை சுழற்சிக்கு உதவுது. அதே நேரத்தில் வீடுகளில் ஈரமான மரப்பகுதிகளில் குடியேறினா கட்டமைப்பு சேதத்தையும் ஏற்படுத்துமா. சின்ன உயிரினமாக இருந்தாலும் ஒழுங்கு, ஒற்றுமை மற்றும் கடின உழைப்போட சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தச்ச நெரும்புகளோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கும் போது இயற்கையோட அற்புதமான வடிவமைப்பை நம்ம ரொம்ப வியந்து ரசிக்க முடியுங்க. இயற்கையை நேசிக்கலாம், உயிரினங்களை மதிச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு வடகிழக்கு அமெரிக்காவோட பழமையான நாகரிகங்களில் ஒன்றான அட்டினா நாகரிகம் பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. கிமு 1000 முதல் கிபி 1 வரை இன்றைய ஓஷியோ, கென்டக்கி, வெஸ்ட் விர்ஜீனியா உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தாங்க அட்டினா மக்கள். இவங்க ஒரே பழங்குடியின மக்கள் இல்லை, ஆனால் ஒரே மாதிரியான கலாச்சாரம், சடங்குகள் மற்றும் வாழ்வியல் முறைகளை பகிர்ந்து கொண்ட சமூகங்களோட கூட்டமைப்பாக இருந்தாங்க. அட்டினா மக்களோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அவங்க உருவாக்கின மண்மேடுகள், அப்படி இல்லைன்னா மவுண்ட்டுகள், இது சாதாரண மண் குவியல்கள் இல்லைங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்கிறதுக்கும் மத சடங்குகளை நடத்துறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட இடம். சக்கரமோ குதிரைகளோ இல்லாத காலத்தில் கூடை கூடையாக மண்ணை சுமந்து இந்த மாபெரும் மேடுகளை உருவாக்கியது அவங்களோட ஒற்றுமையையும் உழைப்பையும் காட்டுது. வெஸ்ட் விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய கிரேவ் க்ரீக் மவுண்ட் அப்படின்ற மண்மேடு 62 உயரமும் 240 அகலமும் கொண்டதாக இருக்குது. இதை உருவாக்க 100 மேலாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அட்டினா மக்கள் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. பூசணி, சூரியகாந்தி, புகையிலை மாதிரியான பயிர்களை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தூர பகுதிகள்லேயும் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. பெரிய ஏரி பகுதிகளிலிருந்து செம்பும் வளைகுடா கடற்கரையிலிருந்து சிப்பிகளும் இவங்கக்கிட்ட வந்திருக்குங்க. கலைத்திறன்லேயும் அட்டினா மக்கள் சிறந்து விளங்கினாங்க. கல், எலும்பு மற்றும் செம்பால் அழகிய ஆபரணங்கள், கருவிகள் மற்றும் கலைப்பொருட்களை உருவாக்குனாங்க. மனிதர்கள் விலங்குகளாக மாறுறது மாதிரியான வடிவங்கள் அவங்களோட கலைகளில் அதிகமாக இருந்ததுங்க. காலப்போக்கில் கிமு 500 அப்புறம் அட்டினா நாகரிகம் மெதுவாக மறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக ஹோப்வெல் நாகரிகம் உருவானது. ஆனால் மண்மேடுகள் அமைக்கும் கலாச்சாரத்துக்கு அடித்தளம் அமைத்த பெருமை அட்டினா மக்களுக்கு சொந்தமாக இருக்குது. பழமையான நாகரிகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், தொழில்நுட்பம் இல்லைனாலும் ஒற்றுமை, கலாச்சாரம் மற்றும் அறிவு இருந்தால் மனித சமூகம் உயர முடியும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சிங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட வாழ்க்கையில் இந்த இரவு நேரத்தில் கண்ணில் ஒரு கனவோட, மனசில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி நான் வந்து பேசிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து ரேடியோ கேட்டுட்ருப்பீங்க. எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன கவலை இருக்கும், ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு கதை எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முயற்சிகள், அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே உறுதியோடு பீட் பண்ணிட்டு அதிலேருந்து வெளியே வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு மன உறுதி இந்த கதையிலிருந்து அவங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்கள சூப்பர் உமன் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு அவங்களுடைய ஒரு கதையை வந்து சொல்லலாங்க. அவங்களோட பேர் என்ன, அவங்களோட கதை, அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஹைதராபாத் 11 மணி இருக்குங்க. அங்கே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் எல்லாருமே தூங்கியிருப்பாங்க இல்லைங்களா. இருந்தாலும் அந்த ஹைதராபாத்தில் அந்த இரவு 11 மணிக்கும் தூக்கம் வராமல், கண்ணில் ஏதோ ஒரு கனவோட, மனசில் ஏதோ ஒரு பாரத்தோடு இருக்கவங்களும் இருக்காங்கங்க. அந்த நள்ளிரவு 11 மணி, ஹைதராபாத் நகரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிட்டு இருக்குங்க. அப்போ ஐடி பார்க் லைட்ஸ் எல்லாம் மினுமினுக்க, அந்த மெயின் ரோட்டில் சத்தம் குறைஞ்சி காற்று ஜில்லுன்னு வீச ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் இந்த இரவு நேரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா தூங்காமல் தங்களோட பசிக்காகவும் கனவுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த இரவில் கண் விழித்து வேலை பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேருங்க. அப்படி ஒருத்தவங்களோட கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள்

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. வெல்கம் பேக் நேயர்களே. இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஹைதராபாத்தில் ஒரு நள்ளிரவு நேரம், ஒரு ஐடி ஊழியர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு ரொம்ப டயர்டாக வெளியே வராருங்க. டைம் பார்க்குறாரு, மணி நள்ளிரவு 1 மணிங்க. 1 மணிக்கு எல்லாருமே தூங்கிடுவாங்க இல்லைங்களா, தூங்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ஊழியர் ஃபோனை எடுத்து கால் டாக்ஸி புக் பண்ணுற ஒரு ஆப்பில் புக் பண்ணுறாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் கார் வந்து நிற்கிது. சுரேஷ், அதாவது அந்த ஐடி ஊழியர், கதவை திறந்துட்டு பின்னாடி சீட்டில் ஏறி உட்கார்றாரு. வண்டி கிளம்புது. டிராஃபிக் இல்லாத அந்த நைட் டைமில் வண்டி ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்குங்க, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்போ தான் அந்த ஐடி ஊழியர் தற்செயலாக அந்த டிரைவரை பார்க்குறாருங்க கண்ணாடி வழியாக. அவருக்கு ஒரு நிமிஷம் வந்து தூக்கம் கலைஞ்சி ஆச்சரியம். ஏன்னா நள்ளிரவு 1:30 அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறது ஒரு ஆண் இல்லைங்க, தலை நிறைய மல்லிகை பூ வச்ச ஒரு பெண். அவங்க தான் நம்ம கதையோட நாயகி நந்தினி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த ஐடி ஊழியருக்கு ஒரு ஆச்சரியம், அதே நேரத்தில் ஒரு பதற்றமும் இருந்தது. என்னடா நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக கார் ஓட்டுறாங்களே, கால் டாக்ஸி ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் இருந்ததுங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு மெல்ல நந்தினி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, இந்த நேரத்தில் நீங்கள் கார் ஓட்டுறீங்க, பயமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவருக்கே பயமாக இருக்கும்போது ஒரு பெண்ணான நந்தினிக்கு அந்த ஒரு நள்ளிரவு நேரத்தில் கால் டாக்ஸி ஓட்டுறது எவ்வளோ ஒரு பயமாக இருக்குங்க. அப்படி அவங்க வந்து கால் டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்க? ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்க வந்து கால் டாக்ஸி அந்த ஒரு டைமில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு நந்தினி கொடுத்த பதில் அந்த ஐடி ஊழியருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனசையே உலுக்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நந்தினி அவங்களோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: நான் ஆயில் ஊத்தி வந்துட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு அறிவோ அறிவுனே

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. வெல்கம் பேக். இன்றைக்கி நந்தினி அவங்களோட ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேங்க. அதாவது ஒரு ஐடி ஊழியர் ஹைதராபாத்தில் இரவு 1 மணிக்கு அவர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு கேப் புக் பண்ணுறாரு, கார் புக் பண்ணுறாரு. கார் வருது, அதில் ஏறுறாரு. ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது ஓட்டுநர் ஒரு பெண் அப்படின்னு. இந்த நேரத்தில் எப்படி ஒரு பெண் கார் ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப பயப்பட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அதற்கு அவங்க சொன்ன பதில் அவரை வந்து உழுக்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. என்னோட குழந்தைங்க பசிக்கு முன்னாடி, அவங்களுடைய கல்விக்கு முன்னாடி இருட்டோ பயமோ பெருசாக தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் நந்தினி? அவங்களுடைய நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம் விஜயவாடாங்க. அங்கே ஒரு சிங்கிள் மதராக அவங்களோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக கணவரோட துணை இல்லாமல் 3 குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு இருட்டு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 3 குழந்தைகள், அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும், அதே மாதிரி அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைச்சு தரணும். விஜயவாடாவில் இருந்து இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தைரியமாக பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத் நகரத்துக்கு வராங்கங்க நந்தினி. எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை, அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பெருசாக பணமும் இல்லைங்க. ஆனால் ஒன்றே ஒன்று அவங்கக்கிட்ட வந்து இருந்தது, அதுதான் அவங்களுடைய ஓட்டுநர் திறமை, டிரைவிங் ஸ்கில். பொதுவாக ஆண்கள் தான் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் ஃபீல்டில் வந்து இருப்பாங்கங்க. ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு டிரைவிங் ஃபீல்டில் வர்றதும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பகல் நேரத்தில் கார் ஓட்டுறதே ஒரு சவாலான விஷயம் ஒரு பெண் ஒரு கார் ஓட்டுநராக இருந்தால். ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கணும். நள்ளிரவில் அதிகாலையிலையும் வந்து கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமுங்க. நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வெளியே போகிறதே வந்து பயமாக இருக்கும். ஆனால் நந்தினி அவங்களோட 3 குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த பசி இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களோட அந்த பயத்தை வீட்டிலையே வச்சுட்டு கார் சாவி எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வந்து அந்த இரவு நேரத்தில் கால் டாக்ஸி வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஹைதராபாத்தில் அந்த சிட்டியில் ஒரு கேப் டிரைவராக அவங்களுடைய பயணம் வந்து இருக்குங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அப்படி இன்னைக்கு யாரோடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நந்தினிங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஒரு கட்டத்தில் சிங்கிள் மதராக அந்த 3 குழந்தைகளையும் வளர்த்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து அமையுதுங்க. ஹைதராபாத்தில் இரவு நேரங்களில் கேப் டிரைவர், பகல் நேரங்களில் கேப் டிரைவராக அவங்களுடைய பயணம் வந்து இருக்குங்க. அவங்களுடைய மூத்த மகள் காலேஜ் டிகிரி படிச்சுட்ருக்குறாங்க. அதற்கப்புறம் இன்னும் 2 குழந்தைகள் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு கார் ஓட்டி வர அந்த ஒரு பணத்தில் அந்த ரூம் ரெண்ட் கொடுக்கணும், 3 பேரோட படிப்பு செலவை பார்க்கணும், அப்புறம் குடும்ப செலவு, சாப்பாட்டு செலவை பார்க்கணும். இவங்களுடைய ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க, தினமும் அதிகாலையிலேயே எந்திரிச்சிருவாங்கங்க. சமைச்சு வச்சுட்டு அவங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய காரை எடுப்பாங்க. கார் அப்படின்னா கேப் டிரைவராக தான் இருக்காங்க இல்லைங்களா. மதியம்

சாயங்காலம் நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலம் பார்க்காம அவங்க வந்து கேப் டிரைவராக அவங்களுடைய பணியை செய்கிறாங்கங்க. குறிப்பாக அவங்க படுற கஷ்டம் அவங்களுடைய குழந்தைகள் படக்கூடாது, அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது மட்டுமே இல்லாமல் எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆசையாக இருக்குங்க. எல்லா தாய்க்குமே அப்படி தான் ஒரு ஆசை இருக்கும், அதே மாதிரி தான் அவங்களுடைய ஒரு ஆசையும் வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த ஒரு கதையை அந்த ஐடி ஊழியர்கிட்ட அவங்க வந்து சொல்லும்போது, இந்த ஒட்டுமொத்த கதையையும் சொல்லும்போது அந்த ஐடி ஊழியர் இந்த கதையை கேட்டு கண் கலங்கிட்டாருங்க. அந்த இரவில் அந்த வண்டி விட்டு இறங்கும்போது நந்தினி அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறார், அவங்களோட கதையை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறார். பெண் அதிகாரம், உமன் என்பவர்மெண்ட், இவங்க தான் உண்மையான உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி அவர் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு. அதனால தான் இந்த ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த கதையை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மன உறுதிங்க. அந்த மன உறுதி இவங்களோட கதை கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு கட்டாயமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி யாரோட கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நந்தினி. 3 குழந்தைகளோட சிங்கிள் மதரா ஆந்திராவில் இருந்து, விஜயவாடாவில் இருந்து ஹைதராபாத்துக்கு வராங்க. அங்கே வந்து ஒரு கேப் கம்பெனியில், ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது டிரைவிங் ஸ்கில். ஸோ அந்த டிரைவிங் ஸ்கில்லை வச்சு காலை மாலை நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறது தான், கால் டாக்ஸி ஓட்டுறது தான் அவங்களுடைய ஒரே வேலை. 3 குழந்தைகள், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், எந்த கஷ்டமுமே இல்லாமல் வளர்த்தணும், எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா தாய் நினைக்கிற மாதிரியும் நந்தினி அவங்களோட வாழ்க்கையை நினச்சாங்க. அப்படி அவங்க வந்து இரவு பகலாக அந்த கால் டாக்ஸி ஓட்டும்போது, ஒரு நாள் அந்த டாக்ஸியில் ஒரு ஐடி ஊழியர் ஏறுறாரு. நள்ளிரவு 1 மணி, அந்த மிரரில் ஒரு பெண்ணோட முகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷாக். இந்த நேரத்தில் ஒரு பெண் தனியாக கால் டாக்ஸி ஓட்டுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களுடைய முழு கதையையும் தெரிஞ்சுக்கிறாருங்க அன்னைக்கு அவங்கக்கிட்ட கேட்டு. கார்லேருந்து திரும்ப இறங்கும்போது கண்ணீரோடு இறங்குறாரு. இறங்கினதுக்கப்புறம் அவங்கள ஒரு புகைப்படமும் எடுத்துக்கிறாருங்க. அடுத்த நாள் அந்த புகைப்படத்தோடு அவங்களுடைய முழு கதையையும் இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டுறாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு சோசியல் மீடியாவில் போட்ட சில மணி நேரங்களில் ஒரு பயங்கரமான வைரல். இன்டர்நெட் முழுக்க நந்தினி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட தைரியத்தை பாராட்டி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வேலை பார்த்தாங்க இல்லைங்களா, கால் டாக்ஸி நிறுவனம், அந்த நிறுவனமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவங்களோட கதை கேட்டுட்ருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா, இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நிலை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.